நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 14ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 21ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் மாயமாளவக உலை.

0: இதுவரை மாய மாழவ கௌளை ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம்
2: ஊழ் 38 அதிகாரம் 8வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெறியிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம், அம்மன் TRY TMT கம்பிகள். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும், 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மணிக்கு மலரும் காலை மலர், இதில் விண்வெளி கருந்துளை பிளாக் ஹோல் குறித்த தகவல்களுடன் வரும் டெக் பைட், தொடர்ந்து சேவை செய்திகள், தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இயற்கையே உயிரே, உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர், பயன்படும் ஒருமுறை அவதியுறும் தலைமுறை, கடல்சார் உயிர் தொழில்நுட்பவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுமார் அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் நோய் நாடி நோய் முதல் நாடி சித்த மருத்துவர் டாக்டர் எஸ் காமராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 9:30 அம்மன் TRY TMT கம்பிகளின் வசந்த அழைப்பு தொடரும். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், சிங்கம் இந்திரன் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 அம்மன் TRY TMT கம்பிகளின் மங்கையர் உலகத்தில் அப்ப இருந்துச்சு இப்ப இல்ல என்ற தலைப்பில் தோழிகள் கலந்துரையாடலாம். 1 மணிக்கு வசந்தன் கோவின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு

வளர்ப்பு. திருச்சிராப்பள்ளி தொட்டியம் எம் சிவனேஸ் அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். 2:30 மண்ணின் மனம் கி ஜெகநாதன் குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தில் அர்ஜுனன் தெய்வப்பட்டம். மூன்று மணிக்கு திருச்சி சேலம் மங்களின் பங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல். 3:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசை தூரல் தொடரும். 4:00 சந்தேஸ் டூ சோல்ஜர்ஸ். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவி மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியா ஷாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 ஓடி விளையாடு. கரூரில் அண்மையில் நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுடன் ஒரு சந்திப்பு. இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் இன்று கால்நடை பண்ணை மேலாண்மையில் தடுப்பூசியின் பங்கு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி இளையராஜா அவர்கள். 8:00 நினைவெல்லாம் எஸ்பிபி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 இசைக்கும் இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசையில் கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின் ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:20 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தி மடல். 9:30 நாடக மலரில் இன்று அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் நாட்டுப்புற மில்லிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இனி தொடர்வது

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது.

0: பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: Union Home Minister Amit Shah will chair 73rd plenary session of Northeastern Council NEC in Shillong, Meghalaya today. The Ministry of Development of Northeast Region said that the session will discuss and deliberate on progress made by the CM high-level task forces constituted for critical sectors of regional development. During the session, presentations will be made on tourism, agriculture and horticulture, investment promotion, self-reliance in milk, eggs, fish and meat, sports promotion, economic corridor development, infrastructure and connectivity, and handloom and handicrafts. Union Minister for Development of Northeastern Region, Donor Jyotiraditya Sindhya, Minister of State for Donor Sukanta Majumdar, Governors and Chief Ministers of all the 8 Northeastern states, other members of NEC and senior officers of central and state governments will be present at the meeting. Varanasi. The parliamentary constituency of Prime Minister Narendra Modi and one of the world's oldest living cities is once again set to witness a historic international event. After successfully hosting G20 meetings, Varanasi will now host the second meeting of the BRICS Culture Working Group today and tomorrow. Representatives from 11 countries, including China, Brazil, Egypt, Ethiopia, and Indonesia, will take part in this meeting. The meeting will bring together senior diplomats, policy makers, and cultural experts. A total of 21 people lost their lives after a fire broke out at a guest house in the Malviya Nagar area of New Delhi yesterday. Delhi police said the deceased includes 9 Indian nationals and 12 foreign nationals. The police informed that a total of 49 persons were admitted to various hospitals for treatment, of which 21 succumbed to their injuries. The police said a case has been registered and an investigation is underway. They further informed that Lovekesh Bajaj, the owner of the building in which the fire broke out, has been detained. Meanwhile, Delhi Chief Minister's office said the lapses that culminated in the tragic fire at the guest house will be examined with utmost seriousness and accountability will be fixed wherever it lies. External Affairs Minister Dr. S. Jaishankar co-chaired the 10th India-Laos PDR Joint Commission meeting with Deputy Prime Minister and Minister of Foreign Affairs of the Laos People's Democratic Republic, Thongsavan Phumihan, in New Delhi yesterday. In his remarks, Dr. Jaishankar said India and the Laos PDR share close civilizational ties reflected in their common heritage of Buddhism and the Ramayana. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம் நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன் தானாகவே மேம்பட்டு விடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு.

சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக, ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றனர். எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல்

0: உருவாக்குவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக, வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம், எனக்கு அந்த காலத்துல 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வாழ்வில் நமக்கு வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் நம் மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்வதன் மூலம் தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகள் நம்மை நெருங்காமல் பார்த்து கொள்ள முடியும். பிறகு நம் இலக்கை நோக்கி செல்ல பாதைகள் எல்லாம் எளிதாகவே இருக்கும். இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகள திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் சிறுகாழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

மௌனம் என்பது பேசுவதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை என்பதை குறிப்பதில்லை. சில சமயங்களில் நாம் எதை சொன்னாலும் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதையே அது குறிக்கிறது. அத்தகைய தருணங்களில் மௌனமே மிகச்சிறந்த விவேகமான பதிலாக அமைகிறது. இதமான கீதங்களோடு கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

எப்படி இது நடக்கும் என்று தெரியாமல் கவலைப்படும் பல விஷயங்களில் எப்படி இது நடந்தது என்று வியக்கும் அளவிற்கு ஒரு வழியை உண்டாக்குபவர் இறைவனே. இறைவனம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று மாலை மணி 6:15 அன்புடன் கூடிய சேவையும் புனித அந்தோணியாரும் என்ற தலைப்பில் மறைவுரை நடைபெறும். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் வின்சென்ட் லிசிரோஸ் குரல்களில்.

கேட்டிணைந்திருக்கிறோம். ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கும்பகோணம் ஜெகநாத பெருமாள் ஆலய வைகாசி பிரம்மோற்சவத்தில் காலை பெருமாள் உள்பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை யானை வாகனம். கரூர் மாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவில் இரவு 7 மணிக்கு பஞ்சபிரகாரம். உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் வசந்த உற்சவத்தில் இன்று மாலை மணி 6:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை மணி 6:45 புஷ்பம் சாத்துப்படி கண்டொருளல், 8:15 தாயார் மூலஸ்தானம் சேருதல். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 21ஆம் நாள் வியாழக்கிழமை. இப்போது கேட்கலாம் கால்நடை நமக்கு தோழனம்மா. கால்நடை பண்ணையாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கால்நடை தீவனம் எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்த சில ஆலோசனைகளை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள்.
2: முதல்ல கால்நடை தீவனங்கள் தயாரிக்கணும் முடிவு பண்ணிட்டா அதற்கான முறையான பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். கால்நடை தீவனங்கள் தயாரிப்பு பற்றிய பயிற்சிகள் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு உறுப்பு கல்லூரிகளில் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. தேவையா இருக்கும் பொழுது நீங்க அணுகி இதை பயன்படுத்திக்கலாம். முறையான பயிற்சி கிடைச்ச பின்ன நம்ம எந்த வகையான தீவனத்தை தயாரிக்க போறோம் அப்படிங்கறது முடிவு பண்ணணும். கால்நடை தீவனங்கள்ல மூன்று வகையா இருக்கு. ஒன்று மாவு தீவனம், மேஷ் ஃபீட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது குச்சி தீவனம், பல்லட் ஃபீட்னு சொல்லுவாங்க. மூணாவது குருணை தீவனம், கிரம்பிள் ஃபீட்னு சொல்லுவாங்க. இந்த மூணாவது வகையான கிரம்பிள் ஃபீடுங்கிறது குறிப்பாக கோழிகளுக்கு பயன்படுத்தப்படுறது, அதனை நம்ம தயாரிக்க தேவையில்லை. மாவு தீவனம், குச்சி தீவனத்தை நம்ம தயார் பண்ணலாம். அடிப்படையாக கால்நடை தீவனங்கள் தயாரிக்கிறதுக்கு மேஷ் ஃபீட் சொல்கிற மாவு தீவன இயந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கலாகவும் இது ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். ஒரு மாவு தீவனம் தயாரிக்கிறதுக்கான இயந்திரங்கள் 7-8 லட்சத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. உதாரணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1 டன் மாவு தீவனம் தயார் பண்ணுறதுக்கான இயந்திரங்கள் செலவு 7-10 லட்சம் வச்சுக்கலாம். இதுதான் குறைந்த முதலீடு. இதை விட குறைவாக வைக்கணும்னா 5 லட்சத்தில் ஒரு மாவு தீவனம் அரைக்கிற இயந்திரங்களும் இருக்குது. அப்போ மொத்தமாக 5-10 லட்சம் இதுக்கு மூலதனம் தேவைப்படுது. மாவு தீவனம் தான் நம்மளால் ஈஸியாக தயார் பண்ண முடியும். ஏன்னா குச்சி தீவனத்துக்கு முதலீடு அதிகமாக இருக்கும். குச்சி தீவனம் தயாரிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 30 லட்சமாக தேவைப்படும், அதிகபட்சம் 70 லட்சம் வரையும் போகுதுங்க. ஒரு மணி நேரத்துக்கு 1 டன்

0: குச்சி தின்னு தயாரிக்கிறதுக்கு. இப்போ இந்த ரெண்டு வகையில் நம்ம என்ன தயாரிக்க போகிறோம் முடிவு பண்ணிக்கணுங்க. முடிவு பண்ணிட்டு அதற்கான தீவன ஆலையை தொடங்கணும். என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்க மாவு தீவனத்தில் அவங்களுடைய தீவன ஆலையை தொடங்கலாம். இது மாதிரி ஒரு தொழில் தொடங்கும்போது நமக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ அதில் பதிவு பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கண்டிப்பாக தேவை. பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சப்பறம் ஒரு ட்ரேட்மார்க், நம்ம தீவன கம்பெனியோட ட்ரேட்மார்க் எடுத்துக்கலாம். அப்புறம் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அடிப்படையாக தேவைப்படுற லைசன்ஸுங்க. இதெல்லாம் இருந்த ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, அது நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியிலோ இல்லை பயிற்சி மையங்களிலோ நம்ம அதை வாங்கிக்கலாங்க. ஏன்னா அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வங்கிகளை லோனுக்கு அப்ரோச் பண்ண முடியும். இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தீவன ஆலையை தொடங்கணுங்க. ஏற்கனவே கூறியது போல் மாவு தீவனத்தை முதல்ல நம்ம கவனம் செலுத்தணும். இவ்வாறு நம்ம தீவனம் விற்க ஆரம்பிக்கிறோம்னா நம்மக்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு 300 விவசாயிகள் நம்மளோட தொடர்பில் இருக்கணுங்க. அப்போது தீவனம் விற்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா விவசாயிகள் தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 50 டன் அளவாவது மாவு தீவனத்தில் நம்ம விற்கணும் செய்யணுங்க. இந்த 50 டன்னுங்கிறது ஒவ்வொரு மாதமும் படிப்படியாக உயர்ந்து 100 டன் 200 டன் வரையும் நம்ம பண்ணோம்னா அந்த தொழில் கண்டிப்பாக லாபகரமாக அமையும். இன்னொரு வகையாக பண்ணலாங்க. இப்போ ரூரல் லைஃப் ஸ்டாக் மார்ட் அப்படின்றாங்க. அதாவது எப்படி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நமக்கு தேவையான சோப்பு, சீப்பு, அரிசி, பருப்பு கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டாக் மார்ட், ஒரு விவசாயி உள்ளே வந்தார்னா மூக்கணாங்கயிறிலிருந்து கால்நடை பண்ணைக்கு தேவையான எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். அதில் தீவனங்கள் இருக்கும், தீவன சேர்க்கைகள் இருக்கும், எல்லாத்தையும் கால்நடைகளுக்கு ஏற்றவாறு நம்ம ரூரல் மார்ட் சொல்கிறாமே அந்த மாதிரி கடைகளும் ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் நமக்கு சவால்னு பார்த்தீங்கன்னா விற்பனை செய்கிறது தான். அப்போது நம்ம விற்பனை செய்ய ஆரம்பித்தா ஏற்கனவே கூறியது போல் நம்ம தொடர்பில் 300 விவசாயிகளாவது இருக்கணும். உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன், இப்போது நம்மக்கிட்ட தீவனம் வாங்க வராங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வரையும் தீவனத்தை இலவச டெலிவரி தரணும். அந்த இலவச டெலிவரி தரணும்னா நம்மக்கிட்ட ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இது மாதிரி சேவைகள்லாம் பண்ணால் தான் நம்ம விவசாயிகளை நம்மளோடு தொடர்பில் இருக்க வச்சுக்க முடியும். அதனால் நம்மளுடைய விற்பனையுடைய இலக்கை வந்து அதிகரிக்கலாம். அடுத்த தரமான பொருட்களை வைக்கணும். நம்ம தீவனமாகட்டும், தீவன சேர்க்கைகளாகட்டும், நம்ம தயார் பண்ணாலும் சரி, மற்றவங்ககிட்ட வாங்கி ரூரல் மார்க்கெட்ல விற்பனை செஞ்சாலும் சரி, தரம் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். தரமான பொருள் இருக்கும்போது விற்பனை அளவு மட்டும் இல்லை, நம்ம தொடர்பில் இருக்கிற விவசாயிகள் அதிகமாகவும் இருக்கும். ஸோ தீவனத்தை பொறுத்தவரையும் இது மாதிரி நம்ம ஒரு வியாபார மயங்களாக மாற்றலாம். இல்லை நம்மளோட மூலதனம் இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் நிறைய மூலதனம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா குச்சி தீவனம், பெல்லட் ஃபீட் மில் போடலாம். பெல்லட் ஃபீட் மில்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், அதுக்கேற்ற மிஷினரி அதிகம், இட வசதியும் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா விவசாயிகள் பல பேர் வந்து இன்னைக்கு பெல்லட் தீவனத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. எப்படி மாவு தீவனம் தயார் பண்ணமோ அதையே பெல்லட் தீவனமாக மாற்றி குச்சி தீவனமாக வியாபாரம் செய்யலாம், விற்பனை செய்யலாம். அதுக்கு சில தனி இயந்திரங்கள் தேவைப்படுது. இதுக்கும் நம்ம டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கல்லூரிகள்லேயோ மற்ற பயிற்சிகளோ வாங்கி வங்கிகளுக்கு லோன் அப்ரோச் பண்ணலாம். இது ரெண்டு தான் நமக்கு வந்து கால்நடை தீவனங்களில் இருக்கிற வியாபார வாய்ப்பு. இதை தவிர மூலப்பொருட்களில் நம்ம விற்பனை செய்யலாம். சாதாரண மாட்டு தீவன கடைன்னு சொல்லணும் இல்லையா, தவிடு கிடைக்கும், புண்ணாக்கு கிடைக்கும், இது மாதிரி மாட்டு தீவன கடைகளும் ரொம்ப சிம்பிளாக நாம் ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்குமே முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அடிப்படையான பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கால்நடை தீவனம் தயார் பற்றிய பயிற்சி, பயிற்சிக்கு மட்டும் இல்லை, பயிற்சி செய்கிற காலங்களில் அது மூலம் நிறைய தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்பு மூலமாக உங்கள் விற்பனையும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, வியாபார அதிகரிப்பும் அதிகமாக இருக்கும். இதை குறித்து மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இல்லை மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டா என்னுடைய அலைபேசி எண் 8489077544 இந்த எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 8489077544. நன்றி.
1: கால்நடை செல்வங்களை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் கால்நடை தீவன உற்பத்தியிலும் கவனம் செலுத்தினால் கை நிறைய வருமானம் எடுக்கலாம். ஆகவே

0: உற்பத்தியையும் கையில் எடுக்க வேண்டும் என்று பல ஆலோசனைகளை வலியுறுத்தினார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. குறுவை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டேருக்கான 20 சென்ட் நாற்றங்காலில் 1 டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் ஈட வேண்டும். களிமண் நிலத்தில் 4 கிலோ ஜிப்சமும் 1 கிலோ DAP 1 சென்ட் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த 10ஆம் நாள் ஈட வேண்டும். இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும். நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக தலை மணி சாம்பல் சத்துடன் 10 கிலோ ஜிங்க் சல்பேட்டும் 200 கிலோ ஜிப்சமும் ஈட வேண்டும். இதேபோல தென்னை சாகுபடியாளர்களே, உகந்த வானிலை இருப்பதால் தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு 200 மில்லி தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்க வேண்டும். அதேபோல வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்க வேண்டும். அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் H. சிவனேசன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சர்

0: கூட்டம் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாயத் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாயத் தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாயத் தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30ஆம் தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் திருக்கழுகுன்றம் வட்டங்களில்

0: கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நாம கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு
2: மலர்கிறது நாள் மலர்.
3: ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் இன்று. இந்நாள் 1982 லெபனான் போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நினைவு கூறும் வகையில் தொடங்கப்பட்டது. பின்னர் இது பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான பன்னாட்டு தினமாக மாறியது. ஏனெனில் தேவை அப்படி. சீர்திருத்தங்கள் வேண்டி சீன தேசமெங்கும் 1989 தொடக்கத்தில் இளையோர் கிளர்ச்சி செய்தனர். பெய்ஜிங்கின் தியானன்மென் சதுக்கத்தில் மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு போராட்டத்தை நடத்தினர். சீன ராணுவ நடவடிக்கை நூற்றுக்கணக்கான உயிர் சேதத்தோடு தியானன்மென் போராட்டத்தை முடித்து வைத்தது. அதனை ஜூன் 4 துயர் நிகழ்வென வரலாறு பதித்துக் கொண்டது. தமிழ்ச்சிறுகதை முன்னோடி வரகனேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1925 ஆரம்பத்தில் தீவிரவாதத்தை சுதந்திரத்திற்கு தேர்ந்தெடுத்தார். பின்னர் அஹிம்சாவாதியாக மாறினார். அண்ணல் காந்தியை சந்தித்த பிறகு லண்டன் சென்று வழக்குரைஞர் பட்டம் பெற படித்தார். பட்டம் பெற ராஜவிசுவாச பிரமாணம் எடுக்க வேண்டும். மனம் ஒப்பவில்லை. பட்டம் பெறாமலேயே விட்டுவிட்டார். பார்க்க போனால் நான் மரம்தான். ஆனால் என் மனதில் உள்ளதையெல்லாம் சொல்வதானால் இன்றைக்கெல்லாம் சொன்னாலும் தீராது என தொடங்கும் வாவேசு ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் கதை அதுவே தமிழ் சிறுகதையின் முதல் சிறுகதை என இலக்கிய வரலாறு பதிகிறது.
4: வாவேசு ஐயர் வரலாறாக வாழ்ந்த மா மனிதர்.
3: மலேசிய இந்தியர்களின் அரசியல் முன்னோடி ஜான் திவியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1959 லண்டனில் மகாத்மா காந்தியை சந்தித்த பிறகு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்தார். மலேசிய இந்திய காங்கிரசின் முதல் தலைவர் என்ற பெருமைக்குரியவர் ஜான் திவி. விடுதலை போராட்ட வீரர் பே வரதராஜுலு நாயுடு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1887 மதுரை ஹார்வி மில் தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை ஊக்குவித்து பேசியதற்காக 1.5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை பெற்றார். பாரதியார் திருவிக்காவுக்கு அடுத்து தமிழ் இதழியல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நல்கியவர் பே வரதராஜுலு நாயுடு. உயிரி வேதியியல் ஆய்வாளர் தர்ஷன் ரங்கநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு

0: 1941
1: புரத மடிப்பு குறித்தான ஆய்வோடு பல்வேறு புரதங்களை செய்வதிலும் பெப்டைடுகளை கொண்டு மீநுண்குடல்களை உருவாக்கும் திறனும் பெற்றிருந்த தர்ஷன் ரங்கநாதன் மறைந்ததும் இதே நாளில்தான். ஆஸ்கர் உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ள ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975 அகதிகளுக்கான நல்லெண்ண தூதராக ஐநாவினால் நியமிக்கப்பட்ட இவர் முகாம்களுக்கு நிதியுதவி, அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பணிகளை உள்ளார்ந்த முனைப்போடு செய்து வருபவர். பன்மொழி பாடகர் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1946 இசையமைப்பாளரான இவர் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்.
2: போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறாத நதியினில் நீந்தவா.
1: பாடலாசிரியர்களுடன் அமர்ந்து அந்த பாடல் வழியாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கேட்டு உள்வாங்கிக் கொள்வேன். அப்போதுதான் அந்த உணர்ச்சிகளை என்னால் வெளிப்படுத்த முடியும். என்னால் அதனை சரியாக உச்சரிக்க முடியாது என்று தெரிய வந்தால் நான் அந்த பாட்டிலிருந்து விலகிக் கொள்வேன் என்பார். அப்படி அழகுற பாடிய பல்லாயிரம் பாடல்களால் நம் வாழ்க்கையின் அங்கமானவர். 2001 பத்மஸ்ரீ, 2011 பத்மபூஷன் விருதுகளை பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் மறைவிற்கு பின்னர் 2021 பத்ம விபூஷன் விருதினை வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. துறவி போல வாழ்க்கை வாழ்வதில் நம்பிக்கை கிடையாது, கடினமான நேரங்களையும் தாண்டி வாழ்க்கை அழகானது என்று கூறி வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்தவர், 6 சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியம்.

மலர்கள் சூரியனை நோக்கி மலர்கின்றன. மனிதர்களாகிய நாம் நம்பிக்கையை நோக்கி மலர்கின்றோம். இந்த அழகிய காலை பயணத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உங்களுடன் காலை மலர். இன்னைக்கு சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு சந்தோஷமா கிளம்பிட்டு இருப்பீங்க. உங்க அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். இன்னைக்கு நாம பூமிய விட்டு கொஞ்ச தூரம் வெளியே போக போறோம். கொஞ்ச தூரம் இல்ல, ரொம்பவே தூரம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே மிக விசித்திரமான இயற்பியல் விதிகளை பந்தாடுற காலத்தையே வளைக்க கூடிய ஒரு மாபெரும் விண்வெளி மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இன்றைய நிகழ்ச்சி விண்வெளியின் கருந்துளை. கருந்துளை அப்படின்னா என்னன்னா, விண்வெளியில ஈர்ப்பு விசை ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதோட ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னா, பிரபஞ்சத்திலேயே மிக வேகமா பயணிக்கக்கூடிய ஒளியால கூட இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாதான். விண்வெளியில இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுக்குமே ஒரு ஆயுள் காலம் இருக்குதான். நம்ம சூரியனை விட 20 மடங்குக்கும் மேல அதிக நிறை கொண்ட பிரம்மாண்ட நட்சத்திரங்கள் தங்களோட இறுதி காலத்துல எரிபொருள் எல்லாம் தீந்து போய் அழியக்கூடிய நிலைமைக்கு வந்துருமா. அப்போ அந்த நட்சத்திரம் ஒரு மிகப்பெரிய வெடிப்போட அழியுது. இதுக்கு பேர் தான் சூப்பர் நோவா. இந்த வெடிப்புக்கு அப்புறம் தான் அந்த நட்சத்திரத்தோட எஞ்சிய மையப்பகுதி அதோட சொந்த ஈர்ப்பு விசையால உள் நோக்கி சுருங்கி ஒரு குட்டி புள்ளி அளவுக்கு மாறிடுதான். அதுதான் கருந்துளையாவே மாறுதான்.

ஒரு கேலக்சியோட நடுவுலயும் ஒரு அசுர பிளாக் ஹோல் இருக்கும். நம்ம பால்வெளி அண்டத்தோட நடுவுல இருக்கிற சகிடாரியஸ் ஏ கருந்துளை மட்டும் 2.4 கோடி கிலோமீட்டர் பெருசாங்க. இந்த கருந்துளை எதையுமே சும்மா டக்குன்னு எல்லாம் விழுங்கிடாதான், அத சுத்தி ஒரு பெரிய

0: வேகமா சூடாகி எக்ஸ்ரே கதிர்களை உமிழ்தான். இதை வச்சுதான் அறிவியலாளர்கள் 1971 முதன் முதலா சிக்னஸ் X1 அப்படிங்கிற பிளாக் ஹோல் இருக்கிறத எக்ஸ்ரே எவிடன்ஸ் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: சரி பரவாயில்லன்னு இந்த பிளாக் ஹோல் கிட்ட போயிட்டு என்னப்பா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு கேட்டுட்டு வரலான்னு பார்த்தா அது நம்மளையே நூடுல்ஸ் ஆக்கி சாப்பிட்டுருமா.
0: இது என்ன கதை அப்படின்னா, ஒருவேளை தப்பி தவறி மனிதர்கள் கருந்துளைக்குள்ள விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த கருந்துளைக்குள்ள உள்ள மனிதர்கள் போகும்போது தலைப்பகுதியை விட கால் பகுதியில தான் ஈர்ப்பு விசை பல கோடி மடங்கு அதிகமா இருக்குதான். அதனால உடம்பு அப்படியே ரப்பர் பேண்ட் மாதிரி நீளமா இழுக்கப்பட்ட நூடுல்ஸ் மாதிரி ஆயிருமா. அறிவியல் பூர்வமா இதுக்கு பேரு ஸ்பெகட்டிபிகேஷன். கேட்கவே பயமா இருக்குல்ல. கருந்துளையோட கடுமையான ஈர்ப்பு விசை விண்வெளி மட்டும் இல்ல காலத்தையுமே வளர்ச்சி. இதனால கருந்துளைக்கு பக்கத்துல நேரம் ரொம்பவே மெதுவா ஓடும். இதுதான் டைம் டிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாரும் வயசாகுதுன்னு கவலைப்படாதீங்க. சில நிமிடங்கள் அங்க போயிட்டு வந்தீங்கன்னா இங்க பூமியில பல ஆண்டுகள் கடந்திருக்குமா. உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் வயசானவங்களாக இருப்பாங்க, நீங்க அப்பையும் இளமையோடு இருப்பீங்க. கருந்துளையில ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு பேரு தான் ஈவென்ட் ஹாரிசன். அந்த எல்லையில இருந்து வெளியே நிக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா அந்த எல்லையை தாண்டி 1 மில்லி மீட்டர் உள்ள போனா கூட அவ்வளவுதான், டாடா பை பை தான். அங்கிருந்து லைட்டால கூட திரும்ப வர முடியாது. சரி பிளாக் ஹோல்குள்ள ஒரு நட்சத்திரம் தப்பி தவறி போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, பிளாக் ஹோலோட அதீத ஈர்ப்பு விசை அந்த நட்சத்திரத்தை அப்படியே கொடூரமா கிழிச்சு எரிச்சிருமா. அறிவியல் உலகத்துல இதுக்கு என்ன பேரு சொல்றாங்கன்னா, டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவென்ட் அப்படிங்கிறாங்க. அப்படி கிழிக்கப்படும் போது அந்த நட்சத்திரத்துல இருந்து பயங்கரமான எக்ஸ்ரேஸ் கதிர்வீச்சுகள் விண்வெளி முழுக்க சிதறுமா. இதை வச்சுதான் அங்க ஒரு நட்சத்திரத்தை பிளாக் ஹோல் கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்களாம். 1915 ஐன்ஸ்டீன் அவர்கள் சொன்ன தியரி படி விண்வெளிங்கிறது நல்ல விரிச்சு கட்டின ஒரு போர்வை மாதிரி. அதுல ஒரு கனமான இரும்பு குண்ட தூக்கி போட்டா என்ன ஆகும், அந்த போர்வைக்கு நடுவுல ஒரு குழி விழுந்துரும்ல, அதுதான் பிளாக் ஹோல். இதோட ஈர்ப்பு விசைக்கு பக்கத்துல லைட்டே வளைஞ்சு போகுது. இதெல்லாம் தியரி மட்டும் தானே, கண்ணுல பாத்துருக்கோமா அப்படின்னு கேட்டா, 2019 விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து M87 அப்படிங்கிற கேலக்சியோட மையத்துல இருந்த பிளாக் ஹோல முதன் முதலா போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ எப்படி இருந்திருக்குன்னா, நடுவுல ஒரு கருப்பு புள்ளியும் சுத்தியும் நெருப்பு வளையமும் இருந்திருக்கு. பாக்க அப்படியே நம்ம ஒரு உளுந்த வட மாதிரி இருந்திருக்கும். எல்லாத்தையுமே விழுங்கக்கூடிய இந்த கருந்துளைகள் எப்படி அழியும் அப்படிங்கறத பத்தி ஸ்டீபன் ஹாக்கிங் குவாண்டம் இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி விடையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிவியலின் விதிகளின் படி பிளாக் ஹோல் அப்படிங்கறது நிரந்தரமானதெல்லாம் கிடையாது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் விதிகளின் படி பிரபஞ்சத்தின் விண்வெளி வெற்றிடத்துல தொடர்ச்சியா குவாண்டம் ஏற்றத்தாழ்வுகள் நிகழுது. இதன் காரணமா துகள்களும் எதிர்த்துகள்களும் ஜோடியா உருவாகுமா. பிளாக் ஹோலோட எல்லையான ஈவென்ட் ஹாரிசன் பகுதியில இப்படி ஜோடி துகள்கள் உருவாகும் போது அதுல ஒரு துகள் பிளாக் ஹோலுக்குள்ள விழுந்துருமா, இன்னொரு துகள் விண்வெளியிலிருந்து தப்பிச்சு வெளியே போயிருமா. இப்படி தப்பிச்சு செல்லக்கூடிய துகள்கள் தான் ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படிங்கிறோம். ஆற்றல் பாதுகாப்பு விதியின்படி இந்த கதிர்வீச்சு வெளியேற வெளியேற பிளாக் ஹோல் தன்னோட ஆற்றலையும் நிறையையும் மெல்ல மெல்ல இழக்க தொடங்குது. ஒரு பிளாக் ஹோல் தனக்குள்ள புதிய நட்சத்திரங்களையோ தூசிகளையோ விழுங்காம இருக்கும் போது இந்த ஹாக்கிங் கதிர்வீச்சால அது கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாக தொடங்குது. இந்த அழிவுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சாதாரண பொருட்கள்லாம் ஆற்றல் இழக்கும் போது குளிர்ந்துதான் போகும், ஆனா பிளாக் ஹோல் சுருங்க சுருங்க அதோட வெப்பநிலையும் கதிர்வீச்சு வெளியேறும் வேகமும் தாறுமாறா அதிவேகமா அதிகரிக்குமா. கடைசியா ஒரு நொடி இருக்கும் போது அந்த பிளாக் ஹோல் எஞ்சி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒரே அடியா வெளிப்படுத்துமா. அப்படி ஒரு பிரம்மாண்டமான கதிர்வீச்சு வெடிப்போட அந்த பிளாக் ஹோல் விண்வெளியிலிருந்து முற்றிலும் மறைந்து விடுமா. நம்ம வாழ்க்கையுமே இந்த கருந்துளை மாதிரிதான். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை ரொம்ப இருட்டா இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒரு பெரிய பிளாக் ஹோல்குள்ள சிக்கிட்டோம்னு நாம நினைக்கலாம். ஆனா அந்த இருட்டோட முடிவுல ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சமும் ஒரு புதிய தொடக்கமும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் விண்வெளியின் கருந்துளை.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின்போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், பீகார், தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டுத் திட்டப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான

0: பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரித்தபர்தா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவக்குமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னாண்டஸ், வசம்.

0: இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதியாட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யூ லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிரா பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,500 ரூபாய், வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 290 ரூபாய்னு விற்கப்படுது. மேட்டூர் அணை நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.78 அடியாக உள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறும்.

0: பரபரப்பான இந்த காலை நேரத்துல உங்க ஆரோக்கியம் காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தொல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர். கண்களுக்கு கீழே கருவளையம் எதனால வருது, அதுக்கான சிகிச்சைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: சில நேரங்கள்ல நமக்கு கருவளையம்ங்கிறது சின்ன வயசுலயே, ரொம்ப ஒரு 14-13 வயசுலயே வரலாம். சில நேரங்கள்ல வயசான பிற்பாடு வரலாம், சோ ஒரு 30 வயசுலயோ 25 வயசுலயோ வரலாம். டாக் சர்க்கிள்ங்கிறதுல முக்கியமான ரோல் எது பிளே பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டயட். அயன் குறைபாடு ஏற்பட்டா நமக்கு டார்க் சர்க்கிள் வரலாம். அயன் ரிச் ஃபுட் என்னென்ன, சிக்கன், மட்டன், முட்டை, ஃபிஷ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். கீரை வகைகள் இது எல்லாமே நல்லது. ஸோ இது தவிர சில நேரங்களில் நம்மளோட ஸ்கிரீன் டைம் ரொம்ப, நம்ம வந்து டிவியோ கம்ப்யூட்டரோ இல்லாட்டினா நம்மளோட போனையோ ரொம்ப நேரம் பார்க்குறப்ப நம்மளோட கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மசில் ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணுறதுனால கூட நமக்கு கருவளையம் வரலாம். ஸோ அப்போ ஸ்க்ரீன் டைமை மினிமைஸ் பண்ணுங்க. இப்பெல்லாம் கண்ணாடி வருது, ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கிற மாதிரியான கண்ணாடிகள் வருது, அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் லேப்டாப் பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்க போனை பாக்குறீங்கன்னா அதை ஒரு ஈவினிங் ரொம்ப, அதுவும் டார்க் ரூம்ல ஸ்ட்ரெயின் பண்ணி பாக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இது தவிர நமக்கு வயசாகிறப்ப நமக்கு என்ன ஆகலாம், நம்மளோட கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லிகமெண்ட் கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய ஃபேட் பேடை கீழே விடுறதுனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி வரலாம். இது தவிர தூக்க மின்மையினாலையும் நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம். ஸோ அப்ப நீங்க நல்லா தூங்கணும்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா டயட் பண்ணுங்க. நல்லா டயட்னா என்ன, நல்லா சத்தான உணவா சாப்பிடுங்க. அது தவிர ஈவினிங் ஒரு 6 மணியோ 7 மணியோ அதுக்கு மேல உங்களோட போனை பார்க்காதீங்க. போன்லேருந்து ஏற்படக்கூடிய ப்ளூ லைட் நம்மளோட மூளையில இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு என்ன சிக்னல் அனுப்புதுன்னா, இன்னும் நீ முழிச்சிரு, இன்னும் நீ முழிச்சிருங்கிற சிக்னல் அனுப்புது. ஸோ அப்ப என்ன ஆகும், நம்ம இன்னும் முழிச்சிருப்போம். ஏதோ ஒரு கட் ஆஃப் டைம் வச்சுக்கோங்க, 7 மணியோ 8 மணியோ, அதுக்கு மேல மொபைல பாக்காம இருங்க, நல்லா ஆக்டிவா இருங்க, டயர்டாகுங்க, நல்லா தூங்கிடுவேன்.
2: ஒரு அலர்ஜி என்பதை எப்படி தெரிஞ்சு கொள்வது? குடும்பத்துல எல்லாரும் ஒரே சோப்பை

0: உபயோகிக்கலாமா? கோடை காலத்துல ஒரு சோப்பும் மழை காலத்துல வேற சோப்பும் பயன்படுத்தலாமா?
1: சம்மர்க்கா இருந்தாலும் சரி, விண்டர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மைல்டான சோப் பார். ஒரு சோப் பார்ங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய டெபிரிஸ நீக்கிறதுக்கு மட்டும்தான். இப்ப மைல்ட் சோப்புங்கிறது என்னன்னா, சப்போனிபிகேஷன் ஒரு ப்ராசஸ். நம்மளோட துணி துவைக்கக்கூடிய சோப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சோப்பு தான். நம்ம உடம்புக்கு போடக்கூடிய சோப்பும் சோப்பு தான். இந்த உடம்புக்கு போடக்கூடிய சோப்லயே ரொம்ப ஃபிராக்ரன்ஸ் அப்படின்னா என்ன, வாசனை திரவியங்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சோப்ஸ கொஞ்சம் தவிர்க்கணும். வாசனை திரவியங்கள் இல்லாம கிளிசரின் சோப் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா ஜிண்டட் பார்னு சொல்லுவோம். ஜிண்டட் பார்ங்கிறது குழந்தைங்களுக்கு போடக்கூடிய தன்மை கொண்ட சோப், அந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ சில பேரு ஒரு டிட்டர்ஜென்ட் சோப்பை கூட நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க, கண்டிப்பா கூடாது. ஒரு மைல்ட் சோப் பாரை யூஸ் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலியில எல்லாருமே ஒரே சோப்பை போட்டுக்கலாம். அவங்க ஒரே சோப்புன்னு மீன் பண்றது ஒரே கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் போடுறோங்கிறது ஓகே, பட் ஒரே சோப் பாரை எல்லாருமே யூஸ் பண்றோங்கிறது ஓகே இல்ல. ஏன் ஓகே இல்ல, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடம்புல இப்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு இருக்கலாம், அது சோப்ல வந்து இன்னொருத்தருக்கு அந்த சோப் மூலியமாவே பரவலாம். சில விதமான பாக்டீரியா நம்ம குழந்தைங்களோட உடம்புல இருக்கலாம், அது வயசானவங்களுக்கு போடுறப்ப அதுவே பெரிய பிரச்சனைகளை, சூட்டு கட்டியை ஏற்படுத்தலாம், ஃபாலிகுலைட்டிஸ், ஃபரங்கல்னு பெரிய ஆப்சஸா கூட அது மாறலாம். சோ அப்ப எல்லாரும் ஒரே சோப்பை ஷேர் பண்ணிக்கிறது கண்டிப்பா வேண்டாம். சோ அலர்ஜியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், நிறைய விதமா நம்ம அலர்ஜியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம உணவுல இருக்கக்கூடிய அலர்ஜி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, டயட் சார்ட்னு ஒன்னு எழுதணும். அப்படின்னா என்ன, இன்று காலை அப்படின்னா என்ன, நான் காலை இதை சாப்பிட்டேன், மதியம் இதை சாப்பிட்டேன், ராத்திரி இதை சாப்பிட்டேன். சோ இப்ப காலையே எனக்கு ஏதாவது அரிப்போ அலர்ஜியோ வந்ததுங்களா, நைட் ஏதாவது வந்ததுங்களா. அதே மாதிரி நம்ம ஒரு மாசத்துக்கு எழுதுறப்ப, ஒரு உதாரணத்துக்கு நம்ம சாம்பாருக்கு அலர்ஜி வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சாம்பார் சாப்பிட்றப்ப அந்த சாம்பார்ல இருக்கக்கூடிய தக்காளி, ரெண்டு நாளும் தக்காளியா இருந்திருக்கும், இன்னொரு நாளைக்கு முருங்கைக்காயா இருந்திருக்கும். அப்ப எந்த ஏஜென்ட், அப்ப சாம்பார்ல இருக்கக்கூடிய முருங்கைக்காய்க்கு தான் அலர்ஜிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரெண்டு நாள் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டுருப்போம், அந்த ரெண்டு நாளும் அலர்ஜி வந்திருக்கும். சோ இந்த மாதிரி டயட்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை தெரிஞ்சுக்கலாம். மித்தபடி நமக்கு அலர்ஜிங்கிறதே ஒரு பெரிய டாபிக். அப்படின்னா என்ன, நம்மளோட உடம்புல ஒரு பேரலல் சிஸ்டமே உருவாருதாங்க. அப்படி அதனால ஏற்படக்கூடிய விஷயம் தான் அலர்ஜி. ஆகாரத்துல இருக்கக்கூடிய அலர்ஜியை டயட் சார்ட் எழுதி கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம்.
2: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர். பாலகணபதி அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனையில மருத்துவ அலுவலராக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. உங்க விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாக குழு தலைவர் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனை செங்கிப்பட்டி தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு வரும் 20-ஆம் தேதிக்குள்ள அனுப்புங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண்மை பொறியியல் துறை இணைந்து நடத்தும் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் வேலைவாய்ப்பு பயிற்சி 27 நாட்களுக்கு இலவசமாக வேளாண்மையம் பொறியியல் துறையின் அரசு இயந்திர கலப்பை பணிமலையில் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தங்கள் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் உள்ளிட்ட விவரங்களோடு www.skillindia.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம், அல்லது வெற்றி நிச்சயம் என்ற இணையதளம் செயலி மூலமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு 95-78-77-78-63-33-35-80, 98-42-24-42-43 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

இன்றைய வானிலை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 44 ரூபாய், கத்தரிக்காய் 46, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 24, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 44, சுரைக்காய் 20, சௌசௌ 40, புடலங்காய் மற்றும் பீர்க்கங்காய் கிலோ ஒன்றுக்கு 46 ரூபாய், முள்ளங்கி 36, கருணைக்கிழங்கு 90, சேப்பங்கிழங்கு 36, சேனைக்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 34, கேரட் 70, முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 40, காலிஃப்ளவர் பூ

ஒன்றுக்கு 45, எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், பூசணிக்காய் கிலோ ஒன்றுக்கு 20, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 320, ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய்.

எல்லாருக்குமே எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாதுங்க. ஆனா எல்லாருக்கிட்டயுமே நிச்சயமா நல்லதா ஒரு விஷயம் இருக்கும். அதனால யாரும் இப்படித்தான் அப்படின்னு கணிக்க வேணாம். ஏன்னா முதல்ல நினைச்சு பாருங்களேன், நாமளே முதல்ல எல்லாருக்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறோமா? அப்படி இருக்கையில நாம எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? அவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட முடியும். அதனால இந்த வேலைகள்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டு நமக்கு இருக்கிற முக்கியமான வேலைகள்ல மட்டும் கவனத்தை செலுத்தலாம். அதுல ஒன்னா இப்போ இதே ராகத்துல நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இது இதயராகம். நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறக்காத நேரம். அதுக்காக நீங்கள் எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நீங்க எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதை எல்லாரும் நம்ம சேர்ந்து கேட்கலாம். முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருக்கிறாங்க. ஆனந்தபுரத்துல இருந்து நாகராஜ், கீதா, மாதேஷ், தன்வர், சூரியலதா, ரித்யா இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் மாஸ்டர் படத்துல இருந்து. குத்தலாமா?

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: விதேராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கூலி படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. வாரியங்காவல் இருந்து மணிசேகர், கதிரவன், வசந்தி, கொழுஞ்சிநாதன்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: சித்தா படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதே ராகம் நிகழ்ச்சியில யார் எங்கிருந்து அப்படின்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன்.

0: flights under the headline Summer Travel Plans Take No Break. And finally, the Tribune writes about a memorable moment when the Tibetan spiritual leader, the 14th Dalai Lama, was presented with a Grammy Award won by his audiobook Meditations, The Reflections of His Holiness. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with Acting President of Venezuela Delcy Rodriguez in New Delhi today. Union Home Minister Amit Shah to chair 73rd plenary session of Northeastern Council in Shillong. U.S. Secretary of State Marco Rubio says United States and India are only weeks away from concluding a long-awaited trade agreement. IMD issues orange alert for heavy rain in Keralam and Mahi today. First World Yogasan Sports Championship to begin today in Ahmedabad. Prime Minister Narendra Modi to join the event. And in football, India advanced to the final of SAF Women's Championship, beating Bhutan 1-0 in Goa. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: நேரம் 8:30 ஆகுதுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் இதயராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா சிலனு ஒரு காதல் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க மாராடி ரமேஷ், யாழினி, எழிலரசன், மாலதி.

0: நேரம் 8:36 ஆகுதுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் இதயராகம் திருச்சி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. நேர்களே இதயராகத்தை தொடர்ந்து காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க போறோம். அதை தொடர்ந்து 9 இசை பிரியர்களுக்காக வர இருக்கிற அரங்கிசை நிகழ்ச்சியில இன்னைக்கு கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்க போறோம். இதயராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டுக்கிறாங்க. விஸ்வாசம் படத்துல இருந்து. யார் எங்கிருந்து அப்படின்னா கச்சமங்கலத்துல இருந்து ராஜேஷ், தீபா, யுகபாரதி, பிரசன்னா.
1: தூக்கு தொரணா அடாவடி, தூக்கு தொரணா அளப்பற, தூக்கு தொரணா தடாலடி, தூக்கு தொரணா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சி வானொலி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதே ராகம் நிகழ்ச்சியோட நினைவு பகுதிக்கு வந்தாச்சு. நினைவு பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஜெயிலர் படத்துல இருந்து யார் எங்கிருந்து அப்படின்னா, வடக்கு சாலைப்பட்டியில இருந்து சமிதா, நியூட்டன், மலர்விழி, தருண்.
4: இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கர்ச்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தரப்பண்ணு நினைச்ச கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.

0: டைகர் காக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோ ஹெர்ட்ஸ். நீர்களே இனி கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தநேரில இருந்து வரேன்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும். அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போறதுக்கு புறப்பட்டு போறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்க வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க, இல்லை இவங்க மூலமா தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
3: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லாரும் வீட்டோட கேட்போம்.
2: நீங்க ரேடியோல என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேப்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளி சித்திரம் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்கு?
3: பாடல்கள் கேட்போம், செய்திகள், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிருவோம், பிறகு வந்துருவோம். ஒளி சித்திரம் வந்து எப்பமாவது கேக்குறேன்.
2: அந்த காலத்துல பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதுல வந்து திருக்கி திருக்கி கரெக்டா சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா? சில பேர் என்னைக்காவது வர்றவங்க, அண்ணே ஒரு பாட்டு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
3: அது கேட்டிருக்கேன்.
2: அப்ப கேட்கும் போது நீங்க பாட்டு கேட்பீங்க?
3: அது லாங் ஜவாரி எங்கேயும் போனா பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
2: அந்த காலத்துல அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில ரேடியோ கேக்குறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமா குட்டியாவே வந்துருச்சு. நம்ம போன்ல கூட இப்ப நமக்கு ரேடியோ எல்லாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்ப பாட்டு கேட்கற அனுபவமும் எப்படி இருக்கு?
3: அது அப்போ வந்து இந்த வாழ்வுன்னு சொல்ற மாதிரி அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூட்டிட்டு தெளிவா கேட்குது.
2: எங்க போனாலும் அந்த ரேடியோ கையெடுத்துட்டு போயிடலாம்.
3: அப்போ வந்து அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வாழ்வு உள்ள ரேடியோவா இருந்து அது நல்லா கேட்போம், நல்லா இருந்து கேட்க.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
3: நமக்கு நிறைய அதுல நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன் தான் அதிகமா கேட்டிருக்கேன்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: தர்மா, பெருமாள்புரம்.
2: நீங்க ரேடியோ கேப்பீங்களா?
4: ரேடியோ கேட்டிருக்கேன், டிராவலில் அத மாதிரி கேட்டிருக்கிறேன், வேற ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது.

0: இருக்கிறதுனால வெஹிக்கிள் இருக்கிறனால வெஹிக்கிள் செட்டில் கேட்கறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்மஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும் போது செட் வச்சிருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்களா நீங்க கேட்டிருக்கீங்க?
0: பாட்டு கேக்குறது அத மாதிரி கேட்டிருக்கேன். நம்ம ஒருத்தான் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கேன்.
1: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோல போன் பண்ணி பேசணும் இல்ல பாட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
0: அப்ப வந்துட்டு கால் பண்ணிருக்கோம், அப்ப வந்து ஒர்க் பெருசா கிடையாது. இப்போ நம்மளும் கால் பண்ணி பேசணும், நம்ம பேசுறதும் அதுல கேட்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம்ல, அதனால அப்ப வந்து போன் அடிச்சிருக்கோம்.
1: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்க டக்குனு கண்டுபிடிச்சு கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சிருக்கீங்களா?
0: பாடி இருக்கிறோம்னா அது இப்போ நீங்க சடனா கேட்டா ஒன்னும் சொல்ல வராது இல்ல. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும் நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்னு என்னன்னா குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்துல இந்த பாட்டு ஓடும்லாம் இருக்கும்
1: இல்ல. இதெல்லாம் ரேடியோல எல்லாம் நிகழ்ச்சிக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இங்கெல்லாம் ரேடியோல போகுது.
0: நான் தான் சொல்றேன், முன்னாடி நான் அதை பாத்துருக்கிறேன் அந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த போன் அடிச்சு எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும் உங்களை பிடிக்கும் அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், இந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு இருக்கு.
1: சரி, ஒரே வரியில ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
0: என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னா ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழையங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் கொலசேரிப்பட்டினம்.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா, சின்ன வயசுல கேட்டிருக்கேன். எங்க அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதுல கரெக்டா 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால அது எங்க அப்பா 24 மணி நேரமும் எங்க அப்பா கையில ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும் போது பக்கத்துல அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதுல கேட்டுட்டு இருப்பாங்க.
0: உங்க அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்க என்ன விரும்பி கேட்பீங்க?
1: நாங்களும் சின்ன பிள்ளைல நம்ம கதை சொல்லுவாங்க, அதுல அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்க அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்டு இருப்போம். நிறைய வந்துட்டு அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால நாங்க அதை ரொம்ப விருப்பமா கேட்டிருக்கோம். காலையில சாமி பாட்டு அப்பா வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர். அதனால அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்ப பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்க அண்ணா அவன் சினிமா பாடல் கேட்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்று விரும்பி இருக்கணும்.
0: அந்த காலத்துல ரேடியோ கேட்டதுக்கும் இப்பவும் எஃப்எம் ரேடியோ இருக்கு. இப்ப எல்லாரும் மொபைல்லயும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: எப்பமாவது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்து.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: ஆகாஷ்வாணி சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணை அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
0: வணக்கம், நாங்க ஆல் இண்டியா ரேடியோல இருந்து வரோம். எங்க இருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்க கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன். நான் ஆல் இண்டியா ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: எந்த நேரத்துல எல்லாம் நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டுல எல்லாருமே, குடும்பத்துல எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும்

0: குடும்பம் வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயா இருந்ததுல வானொலி நிகழ்ச்சி நாங்க கேட்டுட்டு இருக்கோம்.
1: ரேடியோல பாடல்கள் தவிர்த்து வேற என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
0: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்ப உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை சினிமா பாட்டுகளாக தான் கொஞ்சம் கேட்டுட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
1: தேங்க்யூ சார். சார், உங்க பேர் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருந்து ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
2: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்துல அக்காணிக்கு ஸ்ரீய வில்லேஜ். அங்க வந்து மேக்ஸிமம் நியூஸ் தான் நாங்க கேட்கறோம்.
1: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க? சின்ன வயசுல கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
2: நான் ஆறா படிக்கும் போது நினைக்கிறேன், அப்ப வந்து கேட்டுட்டு இருக்கோம். இல்ல, செய்தி மட்டும் தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும் தான் கேட்போம். வேற சினிமா பாடலாம் நாங்க எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். சேனல் அந்த உழவர் உலகமா அது விரும்பி கேட்போம். கிராமனால அதையும் விரும்பி கேட்போம். இல்ல வேற எதுவும் கேட்க மாட்டோம். இந்த இதுதான்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: சீனிவாசன்ல குடியிருக்கேன், திருநெல்வேலி.
1: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க?
3: 61-62 இருக்கும்.
1: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் ரேடியோ தான் கேட்டிருந்திருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதுலதான் கேட்டிருந்திருப்போம். அந்த காலத்துல எல்லாம் செய்திகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னால ரேடியோ தான் கேட்டிருக்கோம்.
3: ஆமா, எல்லா நியூஸும் அதான் நியூஸ், அதான் தெரியும். பேப்பர் கூட அப்ப ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. நியூஸ் அதான் அப்போ அதுல போடுறப்ப கேட்போம். மத்த படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாளங்குறிச்சி, டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலியெல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பா கேட்போம், கேட்போம், கேட்டிருக்கேங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினா செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்ப கேட்க ஆரம்பிச்சீங்க?
1: 6-7 வயசுல வந்து அப்போ டிவி எல்லாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கறதுக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்க வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லயே ரேடியோ வந்து எதுல நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசா அதுக்குன்னு ரேடியோ வச்சிருப்பாங்களே வீட்டுல, அந்த மாதிரி
1: மரக்கட்ட இது மாதிரி இருக்கும் வானொலி ரேடியோ, அதுலதான் கேட்போங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல் மனக்கட்ட 6 மணிக்கு மேல கண்டிப்பா வைப்பாங்க, கேட்போம்.
0: மத்தவங்க உங்க வீட்டுல உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
1: நாங்க வந்து அந்த டைம் டிவி எல்லாம் கிடையாது கிராமத்துல, ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டுல ரெண்டு வீட்டுல இருக்கும், பாட்டு கேட்கக்காண்டியே நாங்க போய் அங்க இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடாங்க, அது கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ சொன்னோட டக்குன்னு உங்க ஞாபகத்துக்கு வருது?
1: வருதுன்னா செய்தியில் தான் மெயினும், செய்தி. அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பாடல் போடுவாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அது கண்டிப்பா கேட்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மேல அதான் வைப்போம்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது, ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.

வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா ரம்யா. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு விஷிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

இதுவரை இடம்பெற்றது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீரமா ரமணி மனோகரா, மோகனம் ராகம் ஆதிதாளம், பல்லவி கோபாலையர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து எந்தனி வின வின்துரா ஊர்மிகா ராகம் ஆதித்தாளம் கிருஷ்ணநடை பல்லவி சேஷயர் கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:28. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கிருபயா பாலய என்று தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை, சாருகேசி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: நாமக்கு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். சிபிஎஸ்இ 12 வகுப்பு விடைத்தாள் மதிப்பீட்டிற்கு 56,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் இதுவரை பெறப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மாணவர்கள் வதந்திகளை நம்பாமல் சிபிஎஸ்இ சார்பில் வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிக்கு உற்சாகத்துடன் வந்த மாணாக்கரை ஆசிரியர்கள் இன்முகத்துடன் வரவேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்துவரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியது. மாநகராட்சி பள்ளி வளாகத்திற்குள் தொடக்க கல்வி மாணாக்கருக்கு ஆசிரியர்கள் ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கியது. ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் முத்தப்பூர் வடக்கு கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 10 தேதி நடைபெறுவதால் சுற்றுவட்டார கிராமப்பகுதி மக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை இதில் அளிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சிறு சாய தொழிற்சாலையை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலை உரிமையாளர்கள் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி பிருந்தா ஆய்வு மேற்கொண்டதோடு பேருந்து பயணிகளிடம் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 தேதி நடைபெறுகிறது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தென்காசியில் குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரளாவில் தற்போது பரவலாக சாரல் மழை பெய்து வரும் நிலையில் அதன் தாக்கமாக குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இதமான காலநிலை நிலவி வருகிறது. குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் குளிக்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடையும் என்ற எதிர்பார்ப்பால் குற்றால அருவிகளில் சீசன் களைகட்டும் சூழல் உருவாகியுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் உற்சாகம் தரும் பாடல்களா இது போடு ஆட்டம் போடு.

0: libertà.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் ஒரு பட பாடல்கள். சிங்கம் படத்திலிருந்து.
3: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: ஓடி விளையாடு.
1: ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு.
0: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் கரூரில் நடைபெற்ற கூடைப்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்ற தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் கூடைப்பந்தாட்ட வீரர் நாகராஜ் மற்றும் கூடைப்பந்தாட்ட வீராங்கனை சூரியதர்ஷினி ஆகியோர்.
2: கூடைப்பந்து விளையாட்டு வீரர் வந்து நாகராஜ் அவர்களை சந்திக்கிறோம்.
3: வணக்கம் சார. வணக்கம் சார்.
2: சார், உங்களை பத்தி சொல்லுங்களேன்.
3: தமிழ்நாடு கொடைக்கானல்ல தான் படிச்சேன். அது முடிச்சுட்டு சென்னை SGIT காலேஜ் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் அங்க முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ல பெங்களூர்ல ஜாப்ல ஜாயின் பண்ணேன்.

0: என்னவா இருக்கீங்க?
1: பேங்க் ஆஃப் பரோடால பிசினஸ் அசிஸ்டன்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு.
0: பாஸ்கெட்பால் விளையாட வந்திருக்கீங்க. இந்த போட்டிகள் வந்து எத்தனை வருஷமா நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க?
1: 15 வருஷமா ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் விளையாண்டுட்டு
0: இருக்கேன். குறிப்பா அந்த கரூர்ல நடக்கிற போட்டிகளுக்கு எத்தனாவது வருஷமா நீங்க கலந்து கொடுக்கறீங்க?
1: இது நான் வந்து 9th வருஷமா வந்துட்டு இருக்கேன் கண்டினியூஸா.
0: சரி, இந்த கரூர் மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் நீங்க வந்து இந்த போட்டிகள் எல்லாம் விளையாண்டுருக்கீங்க? எங்கெல்லாம் வந்து பரிசுகள் எல்லாம் வென்று இருக்கீங்க?
1: நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்லயுமே போவோம். எல்லா ஸ்டேட்லயுமே போயிருக்கோம். லாஸ்டா மலேசியா போயிட்டு வந்திருக்கோம். அதர் கண்ட்ரீஸும் போயிட்டு வரோம். அது இல்லாம ஜெய்ப்பூர், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா பக்கமே போயிட்டு விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ரீசெண்டா நாங்க வின் பண்ணது லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் நாச்சிமுத்து டோர்னமெண்ட் கோயம்புத்தூர்ல வின் பண்ணோம். ரன்னர்ஸ் அப் வந்து பெரியகுளம் சில்வர் ஜூபி டோர்னமெண்ட்ல ரன்னர்ஸ் அப் வந்திருந்தோம்.
0: இந்த கூடைப்பந்து போட்டியில பத்தி சொல்லுங்க.
1: கூடைப்பந்து வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைய விட்டுறணும். அவங்க என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் அவங்க தேடி பிடிச்சி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்ப எல்லாம் ஸ்டடிஸ் தான் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்டடிஸ் இருக்கணும், இல்ல இல்ல ஸ்டடிஸ் எவ்வளவு கொடுக்குமோ அதே தகுந்த ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு நல்ல கோச்சுக்கிட்டே அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை காமிச்சு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வளர்த்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அது மூலயமா தான் லைஃப் எனக்கு கொடுத்துருக்கு. சோ
0: கூடைப்பந்து போட்டிகளுக்கு உடற்தகுதிகள் எப்படி இருக்கணும்?
1: ரொம்ப வலுவா இருக்கணும் சார். நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம், பாஸ்கெட் பால் கூடக்குள்ள பால் போட்டா விளாண்டுலாம் அப்படின்னு. அதுக்கு தேவையான பிட்னஸ், மார்னிங் பிட்னஸ் பண்ணணும், ஈவினிங் ஜிம் பண்ணணும், ஷூட்டிங் ரொம்ப கடுமையா உழைச்சா மட்டும்தான் இதுல வந்து முன்னேறி வர முடியும்.
0: கிரிக்கெட்னு வைங்களா, 11 பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து பால் போடுவாங்க, ஃபீல்டிங் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது கொஞ்சம் ரெஸ்ட் நிறைய ரெஸ்ட் கிடைக்கும். பட் இங்க இந்த பாஸ்கெட் பால்ல எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்களே, ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் ஓடிட்டே இருக்காங்க, நிக்கவே மாட்டேங்கிறாங்களே, இது எப்படி எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும்னு சொல்லுங்களே.
1: அந்த 5 பேர் உள்ள விளாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 ஃபவுல் இருக்கு, அவங்க பாஸ்கெட் போட விடாம நம்ம அடிச்சு நிப்பாட்டிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பிளேயருக்கு 12 பேர் இருக்காங்கன்னா மீதி 7 பேர் சும்மா தான் இருப்பாங்க, அடிச்சு வெளியே வந்தாலும் நெக்ஸ்ட் 5 பேர் போய் விளாடலாம். சோ இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேம். சோ நிறைய ஃபவுல் ஆகும், நல்ல ஒரு சில பேருக்கு நல்ல ஷூட்டிங் வெளியில இருந்து விழுகும், அவங்களுக்கு பால் கிடைச்சு ஓகே ஷூட்டிங் அட்டெம்ப்ட் கன்வர்ஷன் ஆயிடுச்சு அவங்கள வச்சுப்பாங்க, இல்ல கொஞ்சம் அவங்களுக்கு ஃபம்பிள் ஆனா நெக்ஸ்ட் பிளேயர் அப்படி ஆல்டர்னேட்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
0: பாஸ்கெட் பால்ல நீங்க எப்படி வந்து பிளேயர்ஸ் வந்து வகைப்படுத்துவீங்க, பிளேயர்ஸ் எல்லாம் செட் பண்றது எல்லாம் எப்படி இருக்கணும்?
1: சில பேர் ஹைட்டா இருப்பாங்க சார், சில பேர் ஷார்ட்டா இருப்பாங்க. ஷார்ட்டா இருக்கவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, ஹைட்டா இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஹைட் அட்வான்டேஜ், அந்த ஹைட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பாஸ்கெட் போடுறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் ஷார்ட்டா இருக்கவங்க ஃபாஸ்டா ட்ரிபிள் பண்ணிட்டு வந்து பாசிங் கேம் மேக்கர் சொல்லுவாங்க. ஷார்ட்டா இருக்கவங்க கேம் மேக்கர் நல்லா வந்து டீம்ல இருக்க யார் யார் எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லி அவங்க தான் வந்து கைட் பண்ணி கூட்டு போய் விளையாட வைப்பாங்க. அதான் பால் கண்ட்ரோலர். ஒரு பக்கம் வந்து ஷூட்டிங் கார்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பவர் ஃபார்வர்டு, பாடி கொடுத்து இடிச்சு விளாண்டு அவங்க மேல மோதி போற மாதிரி இருப்பாங்க. ஒரு 5 பொசிஷன் இருக்கு. இந்த 5 பொசிஷனுமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்ல இருக்கும். அதை பொறுத்துதான் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி உள்ள விளையாடுவாங்க.
0: பாஸ்கெட் பால் விளையாடும் வீரர்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் அவசியம்?
1: மினிமம் அதுல 150 to 200 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 முட்டையாவது சாப்பிடணும் மார்னிங் மட்டும். ஒயிட் கர்வ், அது கூட நம்ம நைட்ல சுண்டல் எல்லாம் ஊற வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம எனர்ஜி கொடுத்து கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணவும் முடியும், அதுக்கு தக்கன எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். சோ மதிய சாப்பாடு எடுக்கிறோமா, நல்ல ரைஸ், அது கூட வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், அது கூட சிக்கன், அந்த மாதிரி நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி தேவைப்படும். ஏன்னா ஃபுல் ஃபாஸ்டா விளையாடுற மசில் லாஸ் ஆகும். சோ அதனால என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய புரோட்டீன் இன்டேக் எடுக்கணும், நிறைய வாட்டர் இன்டேக் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வரணும் சார்.
0: இந்த மேட்ச் மட்டும் இல்ல, நிறைய மேட்ச்ல வந்து நீங்க வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
0: சூரிய தர்ஷினி, அதாவது ஒரு பாஸ்கெட் பால் வீராங்கனையை வந்து நம்ம சந்திக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: உங்களை பத்தி சொல்லுங்களே.
2: நான் சூரிய தர்ஷினி, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல சூப்பரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேஸ்ட் பால் பிளேயர், சீனியர் நேஷனல்ஸ் எல்லாம் விளையாண்டு இருக்கோம். மோர் தென் 20 இயர்ஸ் நான் பேஸ்ட் பால் விளையாண்டு இருக்கேன் சார். நாங்க ஒரு 4 இயர்ஸா விளையாண்டு இருக்கோம் கண்டினியூஸா. அதுல இருந்தே நாங்க ரன்னர்ஸ், வின்னர்ஸ், அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சூரிய தர்ஷினிமா, நீங்க வந்து இந்த பிளேயரா எத்தனை வருடமா வந்து இதுல விளையாடுறீங்க? கரூர்ல நடைபெறக்கூடிய போட்டி மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் வந்து நீங்க வந்து நீங்க விளையாண்டுருக்கீங்க, என்ன மாதிரியான பரிசுகள் வாங்கிருக்கீங்க?
2: 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நேஷனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். 14 நேஷனல்ஸ் விளையாண்டுருக்கேன். ஆல் ஓவர் இந்தியால எல்லா ஊருக்கும் போய் விளையாண்டுருக்கோம். மோர் தென் 500 ஸ்டேட்ஸ் விளையாண்டுருக்கோம். ஆல் இண்டியா லெவல் வந்து 7-8 கேம்ஸ் வரை விளையாண்டுருக்கோம். இங்க சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் 16-17 கேம்ஸ் விளையாண்டுருக்கோம். சோ ஆஸ் பர் எக்ஸ்பீரியன்ஸ் படி ஆல் ஓவரா ஒரு 700 மேட்சஸ் விளையாண்டுருக்கோம் சார்.
0: பெண்கள் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுறது எப்படி நீங்க உணர்றீங்க? விளையாடுற மற்றவங்களுக்கு நீங்க வந்து என்ன மாதிரி என்ன சொல்ல?
2: விமன்ஸ் பாஸ்கெட் பால் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து விமன்ஸ் லெவல்ல வந்து ஸ்கூல் லெவல்லே முடிச்சிடுறாங்க, காலேஜ் லெவல் கூட தாண்டது. விளையாட்டு கிடையாது. என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பேஷனாவோ இல்ல வந்து ஒரு கேமா பாக்காம ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு லைஃபா பாத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும். அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணிருக்க தேவையில்ல, இண்டிபெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் லைஃப்ல கத்துப்பாங்க. சோ டு பி ஹானஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு நிறைய கான்பிடன்ஸ் கொடுக்கறதே.

0: வந்து ஸ்போர்ட்ஸ் தான் பத்தி கம்பேர் பண்ணும் போது மத்த லைஃப்ல நிறைய பொண்ணு கஷ்டப்படும் போது பார்க்கும் போது எங்களுக்கு நிறைய நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுனால இது ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா பொண்ணுங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்.
1: நிறைய பேர் வந்து இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, பேஸ்கெட் பால் என்ன, அதாவது கூட இப்ப வந்து என்ன கேட்டாங்கன்னா நீ என்ன
0: சொல்ல, பேஸ்கெட் பால் வந்து எங்களுக்கு ஒரு லைஃப் தான். அது சின்ன வயசுல இருந்து விளையாடுறதுனால அது எங்களோட லைஃப்ல எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஷூல இருந்து கிரவுண்டுக்கு உள்ள போற வரைக்கும் அது எங்களுக்கு கடவுள் தான். சோ ஒரு கோயிலுக்கு போனா எப்படி ஃபீல் ஆகுமோ அதே தான் நாங்க பேஸ்கெட் பால பாக்குறோம். சோ விளையாட்டு வந்து ஒரு இது 40 minutes கேம். எல்லாருக்குமே வந்து கிரிக்கெட்டோ இல்ல வாலிபாலோ எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா பேஸ்கெட் பால் பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கா இருக்கட்டும், ஜம்பிங்கா இருக்கட்டும், கார்டியோ எல்லாமே ஒர்க் அவுட் பண்றது ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து டாப் செகண்ட்ல இருக்கு பேஸ்கெட் பால். சோ இது ஃபிட்னஸ்க்கு மட்டும் இல்லாம மென்டலி பிசிக்கலி எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ணுது பேஸ்கெட் பால். பேஸ்கெட் இஸ் மோர் தென் எனி திங். இது கடல் அளவுலன்னா எங்களுக்கு ஒரு டிராப் அளவு தான் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி
1: ஒரு அலுவலகத்துல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்த டைம் கிடைக்குது இந்த மாதிரி பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு?
0: நாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்பாயின்மெண்ட் ஆனதுனால எங்களுக்கு வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங், மார்னிங் ஒரு 5:30 இருந்து 8:00 வரை பிராக்டிஸ் இருக்கும், அண்ட் ஈவினிங் 4:00 இருந்து 8:00 வரை பிராக்டிஸ் இருக்கும். பிட்வீன் தட் எங்களுக்கு 10:00 இருந்து 2:00 வரைக்கும் ஆபீஸ் டைமிங்ஸ் இருக்கும். சோ கொஞ்சம் கஷ்டமான ஷெட்யூல் தான், இருந்தாலும் பாஸ்கெட் பால் லவ் பண்றதுனால நாங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபேமிலியும் ஈக்குவலா நாங்க டாலி பண்ணிட்டு இருக்கோம்.
1: உங்களுடைய நேட்டிவ் எது, என்ன மாதிரியான ஜாப் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து எந்த அளவுக்கு உதவியா?
0: நான் வந்து என்னோட பேஸ் வந்து நேட்டிவ் மதுரைங்க சார், காரைக்குடியில இருந்து வளர்ந்த பொண்ணு. அங்க காரைக்குடியில இருந்து ஸ்டார்ட் பண்ண பொண்ணு இப்ப சவுத் வெஸ்டர்ன் டிரைவ்ல மைசூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: உங்களுடைய இந்த சவுத் வெஸ்டர்ன் சோன்ல இருந்து எத்தனை போட்டிகள் நீங்க வந்து பங்கேற்றுருக்கீங்க, எந்த மாதிரியான போட்டிகள் வின் பண்ணிருக்கீங்க, பரிசுலம் பெற்றிருக்கீங்க?
0: சார் இயர்லி மோர் தென் 8 to 9 டோர்னமெண்ட்ஸ் வரும் சார். அதுல வந்து ஒரு ஒரு மேட்சஸும் ஒரு டோர்னமெண்ட்ல வந்து 6 to 7 மேட்சஸ் இருக்கும். அதுல வந்து எல்லாத்திலயும் வின் பண்ணி போறவங்க வின்னர்ஸா வருவாங்க. அந்த மாதிரி டோர்னமெண்ட்ல வந்து நாங்க மோர் தென் ஒரு இயர்ல வந்து எப்படியும் 8 to 9 டோர்னமெண்ட்ஸ்ல வின் பண்ணிடுவோம். நாங்க டாப்ல செகண்ட் பிளேஸா இருக்கிறதுனால இன்னும் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கு. அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ் என்ன போகணும்னு இருக்கு.
1: பேஸ்கெட் பால் வீரரா ஒரு கிரவுண்ட்ல எவ்வளவு நேரம் நீங்க வந்து பயிற்சி மேற்கொள்வீங்க?
0: எங்களுக்கு வந்து காலையில 4 மணி நேரம் சார், ஈவினிங் ஒரு 3 hours. சோ டோட்டலா இதேதான் எங்களுக்கு சண்டே தவிர்த்து 365 டேஸும் நாங்க வந்து இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் அ ஹேபிட் மாதிரி எப்படி நாங்க சாப்பாடு சாப்பிடறோமோ அதே தான் எங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும்.
1: சரி, ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும், அதே மாதிரி உணவு முறைகள் எப்படி இருக்கணும்?
0: ஃபுட் கண்ட்ரோல்னா வந்து ஆயில் தொடக்கூடாது, ஜாஸ்தி சால்ட் மசாலாஸ் எதுவும் சாப்பிட மாட்டோம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எஸ்பெஷலி பாடி ஹைட்ரேட்டடா வச்சுப்போம். பிஃபோர் மேட்சா இருக்கட்டும் இல்ல நார்மல் டேஸா இருக்கட்டும் பிரியாணிஸ் கண்டிப்பா தொடமாட்டோம், பரோட்டாஸ் தொடமாட்டோம், வீட்ஸ் ஐட்டம் சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் ரைஸ் ஜாஸ்தி, வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துப்போம், அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும். தேங்க்யூ சார்.
2: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் இதுவரை கரூரில் நடைபெற்ற கூடைப்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்ற தங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டனர் கூடைப்பந்தாட்ட வீரர் நாகராஜ் மற்றும் கூடைப்பந்தாட்ட வீராங்கனை சூரியதர்ஷினி ஆகியோர். மறந்து

0: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
1: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா.
0: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது அஞ்சு ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
1: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா?
4: ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
4: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்து தான்.
0: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இனி செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து இதமான கீதங்களுடன் இனிமே சேர்க்க வருகிறது தேன் சிந்தும் நேரம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக வைகாசி பொறந்தாச்சி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உதயகீதம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்து சுனந்தா மனோ பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராஜபார்வை திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாம்பே திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்கள் 2:15 திரைகானத்தில்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேரம் பகல் 12 மணி.
2: குறளமுதம்
3: பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 5வது குறட்பா.

தகுதியான வழிகளை ஆராய்ந்து சொல்பவரையே கண்ணாகக் கொண்டு உலகம் நடத்தலால் மன்னவன் அவரை ஆராய்ந்து தன் சுற்றமாக்கிக் கொள்ள வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

0: சர்ப்ரைஸ்.
1: ஹே சுஜா, வாமா. என்ன திடீர்னு, எதிர்பார்க்கவே இல்ல. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இப்பதான் வழி தெரிஞ்சதா அண்ணன் வீட்டுக்கு?
0: இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் அண்ணி. எங்க நகர முடியுது? இவரு கனடா, ஜப்பான், US சுத்துறாரு.
1: ஆண்டவா, அலப்புற தாங்க முடியலையே, ஜாஸ்தியா இருக்கே.
0: பையன் வேற கீபோர்ட் கிளாஸ் போறான், அபாகஸ் போறான், கராத்தே போறான், ஜெர்மன் கிளாஸ்க்கு வேற போறான்.
1: எது, 3 வயசு பிள்ளைக்கு 300 கிளாஸ் சொல்றாளே, பாவம் பச்சை புள்ள.
0: இத்தனை வருஷத்துல வீடே மாறிடுச்சே.
1: ஆஹா, நோட்டை விட ஆரம்பிச்சிட்டாளே.
0: அண்ணி, வீட மாடர்னா கட்டிருக்கீங்க, ஆனா கிச்சன் ஃபுல்லா ஓல்டு மாடல் கண்டெய்னர்ஸால வச்சிருக்கீங்க. என் வீட்டுக்கு வந்து பாருங்க, கலர் கலரா பிளாஸ்டிக் கண்டெய்னரா அடுக்கி வச்சிருக்கேன். நீங்க என்னடானா, கிளாஸும் பீங்கானும் கல்ச்சட்டியும் வச்சிருக்கீங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுங்க அண்ணி.
1: மாற வேண்டியது நான் இல்லம்மா, நீதான். பருப்பு அரிசிலாம் பிளாஸ்டிக் டப்பால வச்சா ரசாயன மாற்றம் ஏற்பட்டு உணவு பொருள் எல்லாம் நாள்பட விஷமா மாறிடும்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க. அதனாலதான் உப்பு, புளி, ஊர்காலாம் பீங்காஞ்சாடியிலயும், பருப்பெல்லாம் கண்ணாடி டப்பாலையும் வச்சிருக்கேன்.
0: அட கடவுளே, இது தெரியாம கண்ணுக்கு அழகா இருக்கேன்னு கலர் கலரா இல்ல பிளாஸ்டிக் டப்பாலாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன். தேங்க்ஸ் அண்ணி, நல்ல விஷயமா சொன்னீங்க. நானும் ஊருக்கு போய் முதல் வேலையா எல்லாத்தையும் மாத்திடுறேன்.
1: சூப்பர் சுஜா. எங்க சுஜாவே மாறிட்டா, நீங்களும் மாறிடுங்க.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இன்று பகல் 1 மணிக்கு மதுரை கீதம், இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், ஆடு வளர்ப்பு என்ற தலைப்பில் திருச்சிராப்பள்ளி தொட்டியம் எம் சிவனேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். பிற்பகல் 2:30 மணிக்கு மண்ணின் மனம், கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தில் அர்ஜுனன் தேவப்பட்டம்.

0: ரேடியோல கேட்ட ஒரு குரல், பேருந்து பயணத்துல துணையா வந்த ஒரு குரல், காதலோட சேர்த்து வாழ்ந்த ஒரு குரல். எஸ்பி பாலசுப்ரமணியம். எத்தனை ஹீரோ மாறினாலும் அத்தனை பேருக்கும் உயிர் கொடுத்த ஒரே குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: அடை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து தூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் கிணத்தது பறித்தது.
0: அந்த மந்திர குரலை அன்போட நினைக்க நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு 8 மணிக்கு நினைவெல்லாம் SPB.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிலையத்தின் நேரம் 12:10. நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்று சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி.கே. பட்டம்மாள் அவர்களின் பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக தயானிதே என்று தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை பேகடா ராகவர்ணம் ஆதிதாளம்.

கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சங்கீத சாரலில். இனி கேட்கலாம் நின்னுவின என்று தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை ரிதிகௌளை ராகம் ரூபகதாளம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நிகழ்ச்சியின் நிறைவாக தள்ளி நின்ன என்று தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை கல்யாணி ராகம் மிஸ்ரா சாபுதாளம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சி டி கே பட்டம்மாள் அவர்களது பாடல்களால் வலம் வந்தது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
0: ஆடு வளர்ப்பு. திருச்சிராப்பள்ளி தொட்டியம் எம் சிவனேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி

எல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக அல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: GST ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த GST. அப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. GST 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் L&T நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு SN சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த

0: அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில், கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன், இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர், வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்டபோது 72 பேர் அதில் இருந்ததாகவும், இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தரம்சாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

நேரம் பகல் ஒரு மணி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்கவிருப்பது மதுர கீதம். நேயர்களின் மடல் வெளி விருப்ப காவிய கானங்களின் அணிவகுப்பாய். நிகழ்ச்சியின் முதல் பாடல் லால்குடி ராஜேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, திருமழிசை ராஜசேகர், ஏகாந்தம் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் காதல் வாகனம் படத்திலிருந்து. பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா குரல்களில்.

0: இங்கே வா இங்கே வா, ஒரு ரகசியம்.
1: என்னாங்க என்னாங்க அந்த ரகசியம்?
0: எல்லாமே எல்லாமே பெரும் ரகசியம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க அதை அவர்.

0: நாணம் அச்சம் நாளையும் நீ உதறிவிட்டாயே.
1: நம்பி வந்த எனக்கு துரோகம் செய்து விட்டாயே.
0: உனக்கு மானம் இருக்குதா?
1: உனக்கு மனசு இருக்குதா?
0: போதும் நடிப்பை காட்டாதே,
1: நாலு பேரை கூட்டாதே,
0: இந்த ஊரே கூடட்டும்.
1: ஐயோ வேண்டாம் ஆர்ப்பாட்டம்,
0: என்னை எதிர்த்து பேசாதே,
1: நான் நிறுத்த வீசாதே.
2: மதுரை கீதம் தரும் அடுத்த பாடலை விரும்பியிருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜித், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவங்க விரும்பியிருக்கும் பாடல் சூரியகாந்தி படத்திலிருந்து, டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காவிய கானங்களின் அணிவகுப்பாய் மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரவிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் கரூர் தான் தோன்றிமலை, ஜீவா நகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிரிஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, கரூர், ராயனூர், மணவை, சாகுல் ஹமீத், கரூர் உழவர் சந்தை, முகமது இப்ராஹிம், இவங்க விரும்பியிருக்கும் பாடல் சந்திரோதயம் படத்திலிருந்து. டி எம் சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்

படு சம்சாரி கபானியோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் காசிக்கு காசிக்கு

0: வாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.
1: பக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் வளரும்
1: பகையே, அன்பாய் மலரும்.
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் திரிந்திட தகுமோ? இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி.
2: ஒரு மணி 16 நிமிடம். நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடலை விரும்பியிருக்கும் நேயர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவங்க விரும்பியிருக்கும் பாடல் தீர்க்க சுமங்கலி படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடியிருப்பது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 1:20. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்களின் மனம் விரும்பிய மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மதுரை கீதம் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராமேஸ்வரம் ஷியாத் மெஹ்னா விரும்பியிருப்பது செங்கமலத்தீவு படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில்.

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேர்கள் கூகூர் புகழேந்தி மேலக்கொண்டையம்பேட்டை சிவாஜி ராமலிங்கம் சுப்பிரமணியன் விஸ்வலிங்கம் சுவாமிநாதன் பாரதி திரு செந்தில் அருள் ராஜா சுதன் அருள் திருவையாறு அருள் பாலகிருஷ்ணன் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் நேற்று இன்று நாளை படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களின் மனம் விரும்பிய மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மதுர கீதம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் திருமழிசை ராணி மணிவண்ணன் லட்சுமி ஜெயந்தி ஆனந்தி நீலாங்கரை ராகுல் ஷாலினி கண்ணகி நகர் பெரியசாமி சஜித்குமார் மயிலாப்பூர் மணிகண்டன் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் அன்னக்கிளி படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில்

என்றென்றும் மனதை விட்டு நீங்காத இனிய பாடல்களின் தொகுப்பாய் நாம கேட்டுட்ருக்கோம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, சாதிகா, யுவா, சுந்தர், ராதிகா, உத்தமர் கோவில், தனபாக்கியம், பழனியப்பன், தமிழரசி, வினோத், ஸ்ரீவித்யா, மணிமாறன், ஆகாஷ் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் பணக்கார குடும்பம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
2: ஹா?
0: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்.
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மதுரை கீதம் நிகழ்ச்சியின் நிறைவாய் வரும் பாடல் பாசமலர் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா, குரல்களில்.

திருச்சி வானொலியின் முதல்நிலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களை இதுவரை கேட்டு ரசித்தது நேயர்களின் மடல்வழி விருப்பமாய் மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் 1 மணிக்கு. தொடர்வது நமது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிடவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலம் அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகாரம்

பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரி முறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை June 12 திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. எல்என்டி நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு

0: செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்துவரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப் பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெறவுள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
1: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட்மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடித்தோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுநதற்கான உரிமை வந்து இலவசமாக பெற்றுத்தரோம். இது இல்லாமல் டூல் கிட்டும் இலவசமாக நாங்கள் தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
0: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டம்துறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலாத்தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 தேதி நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நாமக்கேட் இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: The Globe gather for the competition. We have a report from our correspondent.
1: The five-day event will witness participation from over 400 participants from 60 countries, including the United States. Organized under the aegis of World Yogasana and hosted by Yogasan Bharat, this milestone event aims to pave the way for the inclusion of yoga in multi-sports event globally, along with spreading awareness about yoga and wellness globally. Competitors will participate in 7 official Yogasan categories, including artistic and rhythmic yoga divisions, where they will be assessed on strength, flexibility, balance, endurance, and precision under global standardized judging criteria. Aparna Khun, Akashwani News, Ahmedabad.
0: The southwest monsoon arrived in Kerala today. According to the IMD, the monsoon is delayed by 3 days as the normal onset date of the monsoon over Kerala was the first of this month. More from our correspondent.
2: Orange alert has been declared in 6 districts of Kerala due to the possibility of isolated very heavy rainfall today. Heavy rain is continuing in many parts of Kerala and southwest monsoon is expected to reach Kerala today. According to the earlier forecast, the monsoon is likely to arrive in Kerala today or tomorrow. The onset of southwest monsoon will officially be declared by the IMD Delhi if at least 60% of the 14 observatories in Kerala and Lakshadweep record more than 2.5 mm rainfall for 2 consecutive days. Many places in Kerala have already received around 5 mm of rain since midnight. Smithy M. Palluruthi, Akashvani News, Thiruvananthapuram.
0: And now before we end the bulletin, the headlines once again. Energy security, trade and investment top the agenda of Prime Minister Narendra Modi's talks with acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi. Northeastern Council's meeting underway in Shillong. Union Home Minister Amit Shah chairs deliberations on tourism, agriculture, economic corridor development, infrastructure and connectivity. Veteran film producer Pehlaj Nihlani passes away. Republicans and Democrats jointly seek to end President Donald Trump's military action in Iran. U.S. House of Representatives passes resolution. Southwest monsoon sets in over Kerala. And first World Yogasan Sports Championship begins in Ahmedabad. With that, we end the midday news.
3: நேரம் 2:15.
4: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று
5: வணக்கம் நேர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய ஆடு வளர்ப்பு அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து இருக்காங்க தொட்டியத்தை சார்ந்த ஹச் சிவனேஸ் ஐயா அவர்கள். நேர்களாகிய உங்களது சார்பும் வானொலி சார்பும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: இளம் விவசாயி ஐயா, நீங்க எங்க படிச்சீங்கன்னு சொல்லுங்க. பள்ளிக்கூட படிப்பெல்லாம்
6: பள்ளிக்கூட வந்து எங்க திருச்சி செயின்ட் ஜான் யூனிவர்சிட்டியில படிச்சேங்க சார்.
5: முடிச்ச விருப்பாடுங்க?
6: ஜமால்ல வந்து டிகிரி பண்ணாங்க, யூஜி பிசிஏ பண்ணாங்க.
5: அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்ச விருப்பாடு, அதாவது ஜமால்ல யூஜி முடிச்ச விருப்பாடு நேரா களத்துக்கு வந்துட்டீங்களா இல்ல வேற எதுவும் பண்ணீங்களா?
6: வேற வந்து கம்ப்யூட்டர் சைடு, அந்த நெட்ஒர்க் சைடு, சர்வீஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருந்தாங்க. நெட்ஒர்க்
5: எங்க?
6: இங்க திருச்சியில தான் சார் ஒர்க் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு அப்படியே ஊருக்கு போனோம், அப்படியே விவசாயத்து சைடு போயிட்டோம்.
5: நீங்க சொல்ற அந்த 2005 to 2008 எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வந்து பீக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மென்பொருள் துறையில நல்ல வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏங்க அப்படி விவசாயம்?
6: பேசிக்கா இன்ட்ரெஸ்டட் அதுலதான் சார் இருந்தோம், நெட்வொர்க் சைடு தான் இருந்தோம். அப்போ அந்த சென்னை போய் எனக்கு ஒர்க் பண்ணால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போனால் அப்புறம் நம்மளது விவசாயம் எல்லாம் இருக்கிறனால நம்ம அந்த ஓரியன்டாக அதை அப்படி இறங்கி.
5: அப்பா ஏற்றுக்கிட்டாரா?
6: இது வந்து என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க, ஆனால் எது செஞ்சாலும் ப்ராப்பராக பண்ணுங்க, கடைசி வரைக்கும் அந்த டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கணும்.
5: அப்பா என்னங்க பண்ணுறாரு?
6: அப்பா வந்து இளையா இருக்கிறாருங்க, லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்ஷனாக இருக்கிற வெட்டினரி டிபார்ட்மெண்ட்லேங்க.
5: அப்பா சொன்ன மாதிரி எதை எடுத்தாலும் சரியா செய் அப்படிங்கும்போது ரொம்ப அறிவியல் பூர்வமாகவும் அப்பா சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எப்படிங்க ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறத எடுத்தீங்க, இல்லை ஆடு வளர்ப்பு மட்டுமா இப்போ கூட விவசாயமும் சேர்த்து பண்ணுறீங்க?
6: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் தான் சார் ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்க. இடையூறுகள் நிறைய இருக்கிறனால லேபர் டிபார்ட்மெண்ட்டு வாட்ரு இது அப்படியே காய்கள் வந்து அந்த டைமுக்கு வந்து மார்க்கெட் இருக்கிறது இல்லை, இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆல்டர்னேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் இந்த சைடு ஒர்க்கு தெரியும், எல்லாமே நம்மளுக்கு ஆடு வளர்ப்பு இதெல்லாம் நல்லா தெரியும். நம்ம வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா

தலைச்சேரி ப்ரீடு வச்சுருக்காங்க சார். இது வந்து இந்த தலைச்சேரிங்கிறது வந்து கேரளாவை சார்ந்தது. அதாவது நம்ம எப்படி சேலம் கருப்பு நாட்டாடு நம்ம தமிழ்நாடு ஆடு சொல்கிறோங்களோ அது மாதிரி அந்த கேரளாவை சேர்ந்த தலைச்சேரின்ற ஊரில் நேச்சுரலாக நாட்டாடுங்க சார். என்ன ரீசனுக்காக இதை நம்ம இப்போ இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடு வந்து ஒரு குறிப்பிட்ட 40 கிலோவுக்கு மேலே வெயிட் ஏறாதுங்க சார். இந்த தலைச்சேரி ப்ரீடு வந்து வெயிட் கெயின் அதிகமாக இருக்குங்க, மில்க் பால் வளம் நல்லா இருக்குங்க சார். பால் வளம் வந்து 2 லிட்டர் 2.5 லிட்டர் வரைக்கும் கூட வருங்க.

0: பருவத்துக்கு சேர்க்கிற டைமில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபீடு அதுக்கு உள்ளே கொடுக்குறோமோ, சத்தான ஆகாரம் கொடுக்கும், கருத்தரிக்கிறது, ஆடு ஆரோக்கியம் வச்சுரும், வேக்சின் பண்ணி ஹெல்த்தாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார்.
1: ஐயா, இப்போ நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் வெள்ளாட்டை வளர்க்குறது அது இயல்பாக வளர்ந்துடும். நீங்கள் இந்த மாதிரி தலச்சேரி ஆட்டை கொண்டு வர்றீங்க, வேறொரு ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து வளர்க்குறதுனாவே அப்புறம் அதுக்கான பராமரிப்பு முறைகள் இதெல்லாமே தேவைப்படும். அதுக்கு நீங்கள் எதுவும் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கே எடுத்துக்கிட்டீங்க, இல்லை அப்பா சொல்லி கொடுத்தாரா?
0: அந்த தலைச்சேரி இனங்கிறது வந்து இங்கே நம்ம நாட்டாடுன்ற மாதிரி தான் அங்கேயும் ஒரு ப்ரீடுங்க. அது இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் சைடே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கங்க, அடாப்ட் ஆகி எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கு, வெயில் மழை காற்று இது எல்லாத்துக்குமே தாங்கி வளரக்கூடியது. வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க, லோன் பண்ணி பண்ணியிருக்காங்க சார். நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷனுங்கிறது அந்த இதில் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கு.
1: பயிற்சி எதுவும் போனீங்களா?
0: பயிற்சி போனேங்க சார், பயிற்சி
1: எங்கே?
0: கொட்டப்பட்டில் கோழிப்பண்ணருக்கு ட்ரைனிங் சென்டருக்கு ட்ரைனிங் போயிருக்கேங்க சார்.
1: லோன் எதுவும் எடுத்திருக்கீங்களா?
0: லோன் எடுத்திருக்கேங்க சார்.
1: படித்த இளைஞருங்கிறதுனால உடனே கொடுத்துட்டாங்களா? எப்படி நீங்கள் மேனேஜர்லாம் அப்ரோச் பண்ணீங்க?
0: இல்லை சார், இப்போ அது வந்து உடனேலாம் கிடைக்கலங்க சார். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பாரத பிரதமர் மந்திரி ஸ்கீம்னு சொல்லி சொல்லுவாங்க, நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லுவாங்க. வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வரும்போதே 1 crore தான் அதில் இதாக இருந்துச்சுங்க. அப்புறம் தான் அது மினிமைஸ் பண்ணி 10 lakhs 20 lakhs கூட தரலாம் அப்படின்னு. இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து 20 lakhs பண்ணியிருக்கேன் சார். அதில் வந்து 50% வந்து சப்சிடிங்க. பேங்க்கில் வந்து நம்ம என்ன நீடுன்றதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கைட் பண்ணி இது பண்ணி கொடுத்தாங்க.
1: அது ஏதாவது அடகு நீங்கள் கொடுக்கணும்,
0: MOD பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க சார், லேண்டோ ஏதோ ஒன்று கண்ணு. அது ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்துங்க சார்.
1: ஆட்டு நீங்கள் பட்டியலில் பராமரிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 8:30 ஃபஸ்ட்டு தீனி கொடுத்துருவோம் சார். இப்போ பச்சை தீனி இல்லாட்டி ட்ரை ஃபோட்டர் கொடுப்பாங்க. அடுத்து 11 மணிக்கு ஒரு தடவை தண்ணி வைப்பாங்க. தண்ணி வச்சுட்டு திருப்பி செகண்ட் டைம் ஒரு டைம் தீனி கொடுப்பாங்க. இதை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு டைம் தண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி நைட்டு ஒரு டைம் வந்து தீனி போடுவாங்க. ஒரு டைம் 3 நாளைக்கு 3 டைம் இல்லை 4 டைம் கொடுக்கணுங்க. ஒரு ஆட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து நல்லா வளர்ந்த ஆடு வந்து 5 கிலோ புல்லு சாப்பிடணுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ காஞ்ச புல்லு சாப்பிடணுங்க, 3 கிலோ வந்துட்டு பச்சை புல்லு சாப்பிடணும்.
1: ஐயா, இந்த புல்லுக்கு எங்கே போகிறீங்க?
0: ஷெட்டு பக்கத்துலேயே போட்டிருக்குறாங்க எல்லாமே. அதில் வந்து பல வகையான பில்கள் வச்சுருக்குறாங்க. சூப்பர் நெப்பீர் வச்சுருக்காங்க, அகத்தி வச்சுருக்குறாங்க, மல்பரி வச்சுருக்காங்க, ஜிஞ்சிவா வச்சுருக்காங்க, முருங்கை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க.
1: அது பராமரிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வேணுமே?
0: தண்ணி எல்லாமே நம்மகிட்ட வசதி இருக்குங்க சார். போர் இருக்குது, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. 2 லேபர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க.
1: 2 பேர்த்துக்கு வேலையும் கொடுக்குறீங்க?
0: ஆமாம் சார். ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வந்து அப்பாவும் மிஸ்ஸஸும் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க.
1: நீங்கள் மேனேஜர் தான்.
0: டைம் இருந்தால் நம்ம ஒர்க் பண்ணுவோம் சார். ஏன்னா இந்த மாதிரி அவுட் சோர்சிங் நிறையா இருக்கிறனால நம்ம அந்த டைமிங் நைட்டில் மட்டும் போய் விசிட் பண்ணிட்டு இது மட்டும் பண்ணுறோம். ரெஸ்ட்டில் இருக்கும்போது நான் ஃபுல்லாக அவங்களோட தான் கோஆப்ரேட் பண்ணுவேன் சார்.
1: மேய்ச்சலுக்குலாம் வெளியில் ஓட்டு
0: மேய்ச்சல் விடுறது இல்லை சார், நம்மளுக்கு இடம் இல்லைங்க. உருணைகள் ஏக்கர் தான் இருக்குது, அந்த இடத்துக்குள்ள தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால்
1: இப்போ எத்தனை ஆடுங்க வச்சுருக்கீங்க?
0: இப்போ நான் 100 ஆடு வச்சுருக்கேங்க.
1: சரி, அந்த 100 ஆடு வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுது அந்த பட்டியில் வைக்கிறதுக்கு?
0: ஒரு ஆட்டுக்கு வந்து 25 ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படுங்க சார். இப்போ நான் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஷெட்டு போட்டிருக்கேன் சார். இப்போ அதில் 100 ஆடு தாங்க சார் வச்சுருக்கேன், நான் 100 ஆடு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க.
1: ஐயா, இப்போ நீங்கள் 2600 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 3000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சு, அது போக இப்போ 1.5 ஏக்கரில் மிச்ச இடத்துலலாம் நீங்கள் வந்து பசும்புல் வச்சுருப்பீங்க, அதை எப்படிங்க பிரிச்சிருக்கீங்க? நேப்பியருக்கு அகத்திக்கு
0: ஒரு 20-25 சென்ட்டுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் நேப்பியர் ஒரு 20-25 சென்ட்டுங்க சார். அகத்தி கொஞ்சம், மல்பெரி கொஞ்சங்க.
1: ஏன் வந்து இத்தனை வெரைட்டி வச்சுருக்கீங்க
0: சார்? இது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட், இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. இந்த பல வகையான பில்லுகள் கொடுத்தா தான் அது சாப்பிடும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன தான் பிரியாணி கொடுத்தாலும் டெய்லியுமே நம்ம பிரியாணி சாப்பிட முடியாது. ஒவ்வொரு பில்லுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது சார். நார் சத்து, புரதச்சத்து, காப்பர், சல்ஃபரு, போரான், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு பில்லுலேயும் ஒன்று ஒன்று இருக்கிறனால நம்ம அதை கொடுக்கணும். மல்பெரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குட்டி போடுறப்போ ஆட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்தீங்கன்னா மில்க் ஈல்டு நல்லாயிருக்கும் சார். குட்டிக்கு வந்து முருங்கைத்தலை குடிச்சிங்கன்னா வைட்டமின் இது இந்த இதாகும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் கொடுக்கணும் சார், ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குங்க.
1: சரி, இதை தாண்டி வேறு ஏதாவது தீவனம்
0: பண்ணுறேன் சார். தீவனம் நிறையா நாங்களும் கம்பெனிஸ் நிறையா வாங்கி பண்ணி பார்த்தா எங்களுக்கு அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் மேனுவலாகவே நாங்களாவே வந்து உளுந்தம் போட்டு துவரம் போட்டு கோதுமை தவிடுங்க சார். தாதுப்புகள், காமன் சால்ட்டு, இது எல்லாமே கலந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆட்டுக்கு 250 கிராம் காலையில், 250 கிராம் சாயந்தரம், 250 கிராம் இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க.
1: உளுந்து போட்டு துவரம் போட்டுக்கெல்லாம் எங்கெங்கே போய் கொடுக்கணும்?
0: இல்லை, லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நாமக்கல் இருக்குது, இதை விட்டால் சேலம் தான் சார் கிட்டு.
1: நம்ம ஊர் வெள்ளையாடு வந்து 10 கிலோ வர குட்டி 1000 ரூபாய்க்கும் பக்கமாக, 1 கிலோ 1000 ரூபா அந்த லெவலுக்கு விற்கிறாங்க. தலைச்சேரி ஆடுகள்லாம் எவ்வளோக்கு எடுத்து?
0: கிலோ 500 கொடுத்துட்ருக்கோம் சார். 550-500 கொடுத்துட்ருக்காங்க. குட்டி போடும்போதே பார்த்தீங்கன்னா 2-800 to 3-200 வரைக்கும் இருங்க. இப்போ எனக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது, 22 கிலோ வந்திருக்குங்க ஒரு குட்டி எல்லாமே. சராசரி இப்போ 30-40 குட்டி வச்சுருக்குங்க. சீரான பராமரிப்பு இல்லை அப்படின்னா வந்து பண்ணையாளர்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து தோக்குறதுக்கு காரணம் அதுதாங்க. பண்ணைகள் வந்து ஏன் மூடப்பட்டதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன ரீசன்? ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கணும். முக்கியமான விஷயம், லேபரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. லேபரே இல்லைனாலும் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் சார் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு.
1: ஆடே வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள பால் நிறையாவே சுரக்கும், அதனால குட்டிகளை

0: காப்பாற்றலாம் அப்படின்னா. இது தவிர வேறு ஏதாவது தடுப்பூசி போட வேண்டியிருக்குமா? வேறு
1: இல்லைங்க,
0: பராமரிப்பு முறைகள் பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக பராமரிக்கும் சார். ஆடு பராமரிப்பு ஒரு முறை இருக்குங்க சார், குட்டி வளர்க்குறதுக்கு ஒரு பராமரிப்பு இருக்குங்க. ஆடு வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு நாலு வந்து தடுப்பூசி போட்டுடணுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மைன்னு சொல்லுவாங்க, துள்ளுமாரி சொல்லுவாங்க, கழிச்சல் வரும், இந்த மூணு வேக்சின் கம்பல்சரி நம்ம வருஷத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன இது வச்சுருக்கோமோ அது கம்பல்சரி போட்டுடணுங்க.
0: போட்டுறேன்.
1: இதனால் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா 20 ஆடு இறந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் லாஸ். குட்டி பிறந்தோடனே வந்து ஒரு 1 வீக் கழித்து டிடி போடுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கிரேப் வாட்டர் இதெல்லாம் கொடுப்போம். அதாவது அந்த 1 வீக் வந்து டைஜஷன் ஆகிற மாதிரி அதெல்லாம் யாரும் செய்கிறது இல்லைங்க. அதே மாதிரி ஜிங்க் ஒயிட் கொடுப்போம் 1 வீக்கு. 1 வீக்குக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிஸ்டார்னு சொல்லிட்டு இது கொடுப்போம், ஹெல்த் டானிக்கு, இதெல்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபீடிங் வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறங்கிறது 3 to 4 டைம் கொடுக்கணுங்க. ஆடு பராமரிப்பு நான் சொன்னால் பார்த்தீங்களா, வேக்சின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு சார்ட் நம்ம செட்டிலேயே இருக்கணுங்க. இந்தந்த மாதத்துக்கு இந்தந்த தடுப்பூசி போடணுங்கிறது. அதே மாதிரி வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அறை தடுத்து வச்சுருக்கணுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியாடு குட்டி போட்டது வந்து வச்சுருக்கணுங்க, செனையாடுக்கு தனியாக வச்சுருக்கணுங்க, குட்டி போட்டோடனே அதுக்கு ஒரு செக்ஷன் வச்சுருக்கணுங்க. அப்புறம் உடல்நிலை சரியில்லைன்னா அதை வந்து அந்த ஒரு 2-3 நாள் இருக்குன்னா அதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அதை சர்வீஸ் பண்ணணும். ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக செக்ஷன் ஆகுது. ஹாஸ்பிட்டல் மாதிரி நம்மளும் ஒரு பண்ணால் தான் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆட்டையே வந்து எந்த கெடா வந்து எந்த ஆட்டோட நம்ம மேட் பண்ணுங்கிற ஒரு லெஜர் மெயின்டைன் பண்ணணுங்க. இந்த இப்போ ஒரு கெடாவை ஜாயின் பண்ணி இது பண்ணால் அது ஒரு குட்டி போட்டுச்சுன்னா திருப்பி அந்த பிறவை குட்டியை கொண்டு போய் அந்த கெடா கூட சேர்க்கக்கூடாது. அது நிறைய பேர் தெரியாமல் வந்து என்ன செய்வாங்கன்னா போன டைம் குட்டி போட்டப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு, இந்த டைம் வந்து எல்லாம் குட்டையாக போச்சு கட்டையாக போச்சு, வளர்ப்பு எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், வேக்சினேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்ப்ரீடிங்னு சொல்லுவாங்க, அதை இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணணும் சார்.
0: ஆட்டு பட்டியில் நீங்கள் வந்து வளர்க்கும்போது அது பாட்டுக்கு இப்போ வெள்ளாடுனா கூட்டிட்டு போகிறோம் மேய்ச்சல் நிலத்துக்கு, கெடா வந்து இணையும், இதெல்லாம் எப்படி கணக்கில் வச்சுக்கணும்? ஒரு 100 ஆடு வச்சுக்கும்போது எப்படி நீங்கள் கணக்கு?
1: நம்ம 20+1 தான் சார் நம்ம பண்ணுவோம். 20 ஆடு ஒரு கெடா, அதிகபட்சமாக கெடா திடமாக இருந்துச்சுன்னா 25 ஆடு வரைக்கும் கூட வைக்கலாங்க. அந்த செக்ஷனில் வந்து அந்த ஒரு கெடா தான் இருக்கணுங்க. அதோட தாய் அதாக இருக்கணும், தகப்பனாக தான் இருக்கும். அந்த குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி வந்து பெருசானோடனே அந்த தகப்பன்ட்ட மேட் பண்ணக்கூடாது, வேற ஒரு கெடா கிட்ட தான் மேட் பண்ணணும்.
0: அப்படி என்ன செய்யணும்? கெடாயும் வித்தரணும் தானே?
1: ஆமாம், 1.5 இயர்ஸ் 1 இயர்ஸ் கழிச்சு மாற்றிக்கிட்டே இருக்கணும், கெடா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. வேற ஒருத்தர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வேற லைனேஜ் செலக்ட் பண்ணி எடுக்கணும் சார்.
0: நீங்களும் ஆடு வச்சிருந்தாலுமே கெடா வச்சிருந்தாலும்
1: அதை 1.5 இயர்ஸ் வேற ஒருத்தர்கிட்ட எடுக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட எடுக்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட எடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்து வேற இதில் இருந்தால் கூட அதே லைனேஜ் கொடுத்தோம்னா ப்ரொடக்ஷன் இது கெப்பாசிட்டி வந்து குறையும் சார்.
0: மாடுகளுக்கெல்லாம் வந்து டாக்டரே வந்து செனையூசி போடுற மாதிரி ஆடுகளுக்கு உண்டா? அது மாதிரி
1: சார் பண்ணியிருக்கிறோம், பண்ணி குட்டியும் போட்டிருக்குங்க சார்.
0: அது நல்லா வருது,
1: நல்லா இருக்கு. பட் அதில் வந்து என்ன ரிஸ்க்னா இப்போ ஆடு பருவத்துக்கு வந்து நம்ம மேனுவலாக அதை சர்ச் பண்ணிட்டு எடுத்து பண்ணிட்டு அதை போய் ஏஐ பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. இது வந்து நம்மளோட ஃபாலோ பண்ண முடியாது ரெகுலராக. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 3 டைம் 2 டைம் கூட பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து நம்மளுக்கு சிரமங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால கெடா விட்டு நேச்சுரல் இது வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க.
0: ஆடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார், இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன, என்ன செய்யணும்? நீங்கள் வளர்ந்த சூழ்நிலையே அப்பா வந்து ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஓரளவு தெரிஞ்சுக்கும். இன்பில்ட்டாக அப்பா என்ன செய்கிறாரு என்னங்கிறதுலாம், அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு பொது மனிதன், இதை பற்றி எந்த விவரமும் தெரியாது. அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
1: இது வந்து மெயினாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்க, கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணுங்க. யங்ஸ்டர்ஸில் எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரம் இல்லை ஏர்ன் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், லக்ஸூரியஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ப்ராப்பராக ஸ்கெச் அவுட் பண்ணி நம்மளோட முடியுமா என்ன இதுன்றதை பார்த்துட்டு அப்படியே பண்ணாலும் ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து தான் நான் போக சொல்கிறேன். இப்போ எடுத்தோடனே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 200 நம்பர் போகிறேன், 100 நம்பர் போகிறேன், லோன் போடுறேன் அப்படின்லாம் பண்ணுறாங்க. பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிங்க. இப்போ நாங்களுமே பண்ணிக்கிட்டு இருந்தது தான் நிறையா விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை பேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து திறமை வேணும். லேபர் ஒரு நாளைக்கு லீவ் போட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் சார். அப்போ அதெல்லாம் நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு 100 ஆடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2500 ரூபா கம்பல்சரி நீங்கள் ஃபார்முக்கு வந்து கையிலேருந்து காசு போடணும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் இது வரும். அதெல்லாம் பேர் பண்ணக்கூடியது. மெடிசின் இருக்குது, டாக்டரோட சப்போர்ட் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் வந்து நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி ஷெட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு வந்து நிறையா காஸ்ட் வைஸ் வந்து 10 லேக்ஸ் 15 லேக்ஸ்லாம் நிறையா போட வேணான்னு சொல்கிறது என்னென்னா சிம்பிளாக போட்டு யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகே ரைட் ஓகே அப்படின்னா இதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே இப்போ வந்து ஒரு 10 லேக்ஸ் 15 லேக்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ ஷெட்டு போடுறாங்க, போட்டுட்டு அதை அவங்களோட ரன் பண்ண முடியலன்னா ஆடை விற்றுருவாங்க. அந்த ஷெட் எல்லாமே பிளாஸ்டிக் இது இந்த மாதிரி தான் போகும், உங்களுக்கு செகண்ட்ஸ் ரேட்டு கூட போகாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் லேட் ஆகும், அதை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் பண்ண சொல்ல,
0: அதாவது வேகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மெதுவாக சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆலோசனை
1: ஃபஸ்ட்டு. ஆமாங்க, பீஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் சார், ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய வெட்டினரி டிபார்ட்மெண்ட்லேருந்தும் சரிங்க

0: தோட்டத்தில் அக்ரிடே சைட்லேருந்து நிறையா வந்து இதுக்காக கேம்ப் இதெல்லாம் நிறையா இது பண்ணி என்னென்ன மானியங்கள் இருக்குது, மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா கூட இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்லி நிறையா பண்ணி கொடுக்குறாங்க. வாண்டடும் நிறையா இருக்குங்க.
1: சிறப்பிங்க ஐயா, இப்போ நீங்கள் இந்த ஆடு கழிவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன செய்றீங்க, வித்துறீங்களா இல்லை?
0: கழிவுகள் வந்து வெளியே இப்போ இந்த கேரளா, பெங்களூர், ஹைதராபாத் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 50 கிலோ உள்ள சாக்கு வந்து 120 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மக்கிட்ட எடுத்துக்கிறாங்க. நான் அதுக்கும் கொடுக்குறேன், நம்மளோட பர்சனல் யூஸுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், விவசாயம் பண்ணுறதுனால நான் தோட்டத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன் சார்.
1: இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய ஆடு வளர்ப்பு அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளுங்க.
0: ஓகே சார், வணக்கம்.
1: இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு சிலருக்கு சந்தேகம் வரலாம், ஆலோசனை பெறணும் உங்கள்கிட்ட நினைப்பாங்க. உங்கள்கிட்ட தொடர்பு கொள்வதற்கு எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க.
0: 98 94 664ங்க, 88 9ங்க.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுங்க.
0: 98 94 664ங்க சார், 88 9ங்க சார்.
2: அடு அடு அடு அடு செம்மறியாடு, அனுத நம்மும் மேச்சு வந்த ஆசையோடு.
3: கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல சிறந்த வாழ்வாதாரமாகவும் அதிக லாபம் தரும் தொழிலாகவும் ஆடு வளர்ப்பு உள்ளது. சரியான திட்டமிடலுடன் கூடிய தீவன மேலாண்மை மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற நவீன யுத்திகளை கையாண்டால் ஆடு வளர்ப்பு என்பது மிகவும் லாபகரமான தொழில்தான்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவ கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. திருச்சி மாவட்டம் தொட்டியம் சிவனேஷ் அவங்க. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மண்ணின் மனம்.
4: உலக பாரம்பரிய கலை சின்னமாக யுனெஸ்கோவினால் அறிவிக்கப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜேஸ்வரம் வளாகத்தில் சுவைஞர்கள் முன்னிலையில் பண்பாட்டு பலகணி என்னும் சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் சேலம் சின்ன சீரகாபாடி கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிய அர்ஜுனன் தேவப்பட்டம் என்ற தெருக்கூத்து இடம்பெற்றது. புகழ்மிக்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் திறந்த வெளியில் இயற்கை சூழலில் எண்ணற்ற சுவைஞர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். சுவைஞர்கள் கண்ணுற்று ரசித்த அர்ஜுனன் தேவப்பட்டம் தெருக்கூத்து நிகழ்ச்சியின் ஒலிவடிவினை இப்போது நேயர்களுக்கு வழங்குகிறோம்.
5: தேவியாளே எங்கள் சார சம்பாளே.

நம்ம அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரர்களே, எங்களுடைய நாடகத்தில் தாளப்பிள்ளை மேலப்பிள்ளை எந்த பிள்ளையாக இருந்தாலும் தங்கள் குழந்தை ஒரு தவறு செய்துவிட்டால் எவ்விதம் போல் மன்னிக்கிறீர்களோ அதே போல எங்களை மன்னிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரகாரமாக அர்ஜுனன் தேவபட்டம் என்ற நாடகத்தில் தேவேந்திர மன்னன் சபதருப்பார்.

0: அமர்ந்து என் தேவியாக இந்திராணி அமர வைத்து எவ்வளவு சுகமாக இருந்த போதும் இந்த நிலத்தில் என்னுடைய மனநிலை சரியில்லை. ஆகினால் என் தேவியாகிய இந்திராணி அழைத்து வா.
1: ஆகட்டும் அரசே. இந்தபடியாக தேவேந்திர மன்னன் தன்னுடைய மனைவி அழைக்க இந்திராணி சகோதரப்பா.

0: அம்மா தன்னுடைய கணவர் அதை சீக்கிரமாக உங்களை அழைத்து வர சொன்னாரம்மா.
1: அப்படி என்றால் புறப்பட போகலாம். சுவாமி, உங்கள் திருவடி பொற்பாதத்தை நல்ல மலர்களை கொண்டு உங்கள் பாதத்தில் வைத்து நான் அனைவரும் நமஸ்காரம் செய்தேன். சுவாமி, நான் அந்த மனம் இருந்தவளே அதே சீக்கிரமாக என்னை அழைத்து வர சொன்னீராமே, என்ன விஷயம், என்ன காரியம்?
2: என்ன தளத்தில் எந்த சமாதானத்தில் அமர்ந்திருக்கும் போது என் மனநிலை சரியில்லாத போல் தெரிகிறது. ஆகினாலே என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நேரத்தில் ஒரு யோசனை ஏற்கலாம் என்றுதான் உன்னை அழைத்தேன்.
1: அப்படியா
2: தேவி?
1: சுவாமி, மனநிலை சரியில்லை என்றா உடனே தெய்வ கன்னிகள் சத்தியால கன்னிமார்கள் இருக்கின்றார்கள். அந்த தெய்வ கன்னிகள் அழைத்து 32 படிக்கட்டுள்ள சிமாதனத்தில் நாம் அமர்ந்திருப்போம். அப்பொழுது நாட்டை புரிந்தால் அந்த மனநிலை சரியாகிவிடும்.
2: அப்படியா? யாருங்க
0: அரசே?
2: எந்த பகவான் சிமாதனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்? ஆகினாலே ரம்மை ஊரசி துரோதம்மை மேனகர் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாட்டு பெண்களையும் இந்திர பகவான் அழைத்தார் என்று சொல்லி உடனே சபை கலைத்து
0: இந்த பிரகாரமாக நாட்டிய மாதர்களை அழைக்க அதே சமயத்தில் மணிபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய காலகாய அசுரன் சகோதரப்பா.
3: ஒரு மணிபுரி பட்டணம் விட்டு

0: மகாராஜா, என்னுடைய தம்பி ஆகிய நிபாதவாசனை அழைத்து வா. 3,60,000 அரக்கர்களுக்கு முதல் தலைவன் நான். நாங்கள் எல்லோரும் ஈஸ்வரிடத்தில் வாங்கி வந்த ஆயுதத்தால் தேவர்கள் எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும். நாங்களே தெய்வங்களாக இருக்க வேண்டும். அதனால் பொன்னுலோகம் புறப்படுவோம்.
1: அகட்ட அரசை
0: அழைத்து வா என் தம்பி.
1: இப்படியாகத்தானே தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தம்பி அழைக்க அதே சமயத்தில் நிவாத கம்சகன் சோதர் பார்வத்தை சொன்னார்.
2: அண்ணா, தம்பி, இன்றைய தினத்தில் அழைத்த காரணம் என்ன?
0: மணிபுரி பட்டணத்திலிருந்து கோயமாபுரியிலும் நாமல் 3,60,000 அரக்கர்களும் ஒன்று கூடி,
2: சரி,
0: இப்போது நாம் எங்கே போக வேண்டும் தெரியுமா?
2: எங்கே
0: சொல்லுகிறேன் பா.

0: மணிபுரி கோயமாபுரியிலிருந்து எவ்வளவு வந்து விட்டோம். இந்திரனுடைய சபா மண்டபத்தை பாருடா, எத்தனையோ மாட மாளிகையிலும் கோபுரங்களும் அனைத்தும் இருக்கிறது. இப்பேற்பட்ட மாட மாளிகை எல்லாம் நமைவசப்படுத்த வேண்டும். அதனால் ஆளுக்கு ஒருவருமா நிற்போம், இந்த தேவலோகத்தை அதமாக்குவோம்.
1: ஆகட்டும்.
2: இப்படியாகத்தானே தேவேந்திர மன்னன் நாட்டி மாதர்கள் அழைக்க அதே சமயத்தில் ரம்பை ஊர்வசி சபதர்பார்.

0: தென்ன என்ன?
1: உன்னுடைய பெயரோ ரம்பை?
0: என் பெயர் ரம்பை. என் தங்கையோட பேரோ ஒரு விசிறி சோளம்.
1: சரியம்மா,
0: தேவலோகம் போக வேண்டும்.
1: அப்படி
0: தங்கையை சீக்கிரம் அழைத்தோமா?
1: இப்படியாகத்தானே ரம்பையானவள் தன்னுடைய தங்கை அழைக்க அதே சமயத்தில் ஊர்வசி சகோதரப்பா.

0: பாதி மாதிரா
1: அம்மா.
0: அதனால என்னுடைய பேர் ஊர்வசி.
1: சரியம்மா.
0: என்னுடைய பேர் ஊர்வசியாக இருந்தாலும் நாங்கள் அக்கால் தங்கி ஏழு பேர்கள். நாங்கள் அக்கால் தங்கி ஏழு பேர்களாக இருந்தாலும் நாங்கள் தேவேந்திரன் சபையிலே நாட்டியம் செய்து வழக்கமாகும். அதனால இன்றைய தினத்தில் என்னை தேடி வந்தால் என்னமா காரணம்?
1: அம்மா ஊர்வசியம்மா.
0: ஆ தாதி மாறலா,
1: தன்னுடைய அக்கால் அது சீக்கிரமாக தங்களை அழைத்து வர சொன்னார்.
0: அக்கா அழுதி சீக்கிரமாக அழைத்ததா?
1: ஆமா.
0: என்ன காரணம்னு தெரியல, அக்காவை சந்திப்போமே.
1: ஆகட்டுமா.
2: என்ன காணவே தெரியவில்லை.
0: சரி
2: மனநாக்கியே, தேவேந்திர மன்னன் அழைத்தாராம்.
0: அக்கா
2: தங்கா,
0: தேவேந்திர மன்னன் நம்மளை அதிசீக்கிரமா அழைத்தாரா?
2: ஆமா.
0: அதனால தேவேந்திர மன்னனை பார்க்கலாம், வாருங்கள் போகலாம்.

0: புரட்டாசி, இந்த தினத்தில் என்னுடைய மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது. ஆகினாலே உங்களுடைய நாட்டத்தை பார்த்தால் என் மனது சந்தோஷப்படும் என்று நினைத்து உங்களை இந்த சபைக்கு அழைத்தேன்.
1: அப்படியா சுவாமி? உங்களுடைய மனநிலை சரியில்லாத காரணத்திற்காக நாட்டி மாத நாட்டியத்தை பார்த்தால் கண்டு மனமையில் இருக்கலாம் என்று உங்களுடைய முடிவோடு எங்களை அழைத்து வர சொன்னீர்களா? அப்படியாகட்டும், 32 படி சமாதானத்தில் அமர்ந்திருங்கள். உங்கள் முன்னிலையிலே நாங்கள் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளன்று தேவர சபை முன்னிலையில் நாங்கள் நாட்டியம் ஆடுவது போல இன்றைக்கும் நாட்டியம் ஆடுகிறோம். மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சுவாமி.

0: பதினெட்டு சுமாதனத்திலே உனக்கு இவ்வளவு அகங்கார கர்வத்தோடு பெண்களை வைத்து நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறாய்.
1: அசுரர்களே, யார் அது?
0: நான் காலகையா நிவாதகோசன் என்று சொல்லக்கூடிய அசுரேஸ்வரர்கள். நாங்கள்
1: அசுராதிகள் இருந்த போதிலும் எங்க தேவர்த்தவையில் உங்களுக்கு என்ன வேலை?
0: தேவர்களை எல்லாம் கொள்ளடிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமையாக வேண்டும். நானே தேவலோகத்தில் தெய்வமாயிருக்க வேண்டும்.
1: தேவர்களை எழுத்த அசுரர்கள் எத்தனை பேர் அழிந்திருக்கார் என்று தெரியுமா?
0: எத்தனை பேர் அழிந்தாலும் பரவாயில்லை. இப்போது உங்களை நான் அழித்து நானே வல்லவனாய் வாழ வேண்டும். டேய், என்னடா பேசிக் கொண்டிருக்கிறாய்?
1: யார் அசுரர்களே?
0: உன்னை விட வந்ததடா சண்டல போய் உன்னை விட வந்ததடா. அடுத்த மடிப்பன் வரடா, சண்டல போய் அடுத்த மடிப்பன் வரடா. இவனை பிடித்து கட்டலாம் இந்த வச்சிர தூணிலே. கட்டிவிட்டாயா தம்பி? அப்படி என்றால் டயந்திரா 32 வடிகட்டு சுமாதனமே இணைக்க வேண்டும். இந்த ரம்பை ஊர்வசி நாட்டியமாதர்கள் இணைக்க வேண்டும்.
1: அசுரர்களே, வீணாக அழுத்து விட வேண்டாம். இந்த பொண்ணை எடுத்து விட்டு ஓடிவிடுங்கள்.
0: நாங்கள் விட மாட்டோம். கத்தி வைத்து விட்டு, டே தம்பி,
2: அண்ணா,
0: அந்த பெண்களை எல்லாம் நாட்டியம் ஆடச் சொல்ல வேண்டும். டே தம்பி,
2: அண்ணா,
0: அந்த நாட்டியமாதர்களை எங்க நாச்சு என்று விட்டார்கள்? இழுத்து வாய் எல்லோரையும்.
2: நான் இப்போதான் இழுத்து வருகிறேன்.
0: உங்களை எல்லாம் ஆட்டி படைப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் முன்னால் நாட்டியம் ஆடுங்கடி.
3: சூராதி சூரர்களே,
0: ஓம்
3: அசுராதி மன்னர்களே,
0: என்னுடைய
3: மகாராஜா உங்களுக்கு என்ன பாவத்தை செய்தார், என்ன குற்றத்தை செய்தார்? எங்களையே தேவலோகத்தை
0: அடிமைப்படுத்துறீங்க. உங்களுக்கெல்லாம் வண்ண வண்ண கோலங்களும் இப்படிப்பட்ட சுகத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் அனுபவித்து ஆள வேண்டும் என்று தாண்டி உங்களை கொள்ளையடிக்க வந்து என்னடி சொல்றேன் தம்பி? நிவாதகோசகா,
2: அண்ணா,
0: நாட்டியமாதலா என் முன்னால் நாட்டியமாட சொல்றான். நான் கண்டு மகிழ்ந்து இந்திரனை போல் மகிழ்ந்திருப்போம்.
2: இப்போதே நான் கொண்டு வருகிறேன்.
0: ஊர்வசி, என் முன்னால் நாட்டியம் ஆட வேண்டும்.
3: சுவாமி, அப்படி உங்க முன்னால் நாட்டியம் ஆடுவதா இருந்தாலும்
0: ஓம்
3: எங்களுக்காக ஒரு நிமிஷம் வாசம் கொடுங்கள் சுவாமி.
0: தம்பி,
2: அண்ணா,
0: தம்பி நிவாதகோசகா,
2: அண்ணா,
0: நம் முன்னால் நாட்டியம் ஆடுவதற்கு ஒரு நிமிஷம் ஆகுவாசம் கேட்கிறார்கள். என்ன செய்வார்களோ பார்ப்போம்.
3: தேவேந்திரம் அண்ணா.
1: என்ன ஊர்வசி? ரொம்ப
3: அசுராதி முன்னிலையில் நாங்கள் நாட்டியம் செய்து கொண்டிருக்கோம். அந்த நாட்டியத்தை பார்த்து மனமகிழ்ந்து இருப்பாங்க. அந்த சமயத்திலே தப்பி சென்று விடுங்கள் சுவாமி.
1: ஆகட்டும்.
3: அசுரர்களே, உங்கள் முன்னிலையில் நாங்கள் நாட்டியம் ஆட வேண்டும் என்று சொன்னீர்களவா? அதே போல் நாங்கள் இப்பொழுது நாட்டியம் ஆடுகிறோம்.
0: ஆடுங்கள் எல்லோரும்.

article.

0: நீங்கள் எல்லோரும் நாட்டியம் ஆடிவிட்டீர்கள். இப்போது என் மணிவிரிவற்றம் போக வேண்டும். ஏ தம்பி, நிவாத கவசகா.
1: அண்ணா,
0: அந்த இந்திரனை வச்சர துணியிலே கட்டி வைத்தோம் அல்லவா? அந்த வச்சர துணியில் இருக்கும் இந்திரனை பிடித்து இழுத்துமாடா.
1: இப்பதான் இழுத்து வருகிறேன் அண்ணா.
0: தம்பி,
1: தப்பிச்சு போய் விட்டான்.
0: தப்பித்து போய் விட்டான். இந்திரனை எவ்வளவு தூரம் சண்டை செய்து வச்சர துணியிலே கட்டி வைத்தோம், அவன் தப்பித்து போய் விட்டான் என்று சொல்லிட்டான். தம்பி,
1: அண்ணா,
0: அந்த பெண்களை இழுத்திரமும் மணிவிரி பட்டனம் கொண்டு போவோம். நாளை மதுபானங்களை அறிந்தி இந்திரனை பிடித்து எப்படியும் சிறச்சேதம் செய்தே விடுவோம்.
1: அப்புறம்
0: மணிபுரி பட்டணம் தேடி நடந்தான கலகாயம். தன்னையை விட்டு அடியே உருவத்தம் நடந்தான கலகாயம். இந்த பெண்களை எல்லாம் சிறையில் அடையடா. நம்முடைய பட்டணத்திலே ஒரே குதுக்கலமாக கோலாகலமாக நாம் இருக்க வேண்டும்.
1: அப்படியாகட்டும்.
0: தம்பி,
1: அண்ணா,
0: பெண்களை எல்லாம் சிறையில் அடைத்து விட்டாயா?
1: அடைத்து விட்டேன்.
0: அதனால நாளைய தினம் மறுபானம் எழுந்து இந்திரனை எப்படி பிடித்து விடுவோம்? வா, போகலாம்.
2: என்ன செய்வது? 32 லட்சம் மாதத்தில் அமர்ந்திருந்த இந்திரனையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டான். அதுவும் தவிர ரம்மை ஊர்வசி ஆகிய நடின பெண்கள் அனைத்தையும் அசுரதையில் கடத்தி சென்று விட்டான். இந்த நேரத்திலே நான் யார் நினைப்பது? என்னை யார் வந்து காப்பாது என்று எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய அமைச்சியால் பிறந்தவன், பூலோகத்திலே பாண்டவன் இடத்திலே சேர்ந்தவன், அழகிலே சேர்ந்தவன் அர்ஜுனன். அவன் ஒருவனால் மட்டும்தான் முடியும் என்று நான் நினைத்து அந்த அர்ஜுனன் நினைத்து நான் இப்பொழுது புலம்பிக் கொண்டு போகிறேன்.
3: இந்த பிரகாரமாக தேவேந்திர மன்னன் அர்ஜுனனை நினைத்து அழுக, அதே சமயத்தில் அர்ஜுனன் சோதர்ப்பார்.
4: மறுபடியும் பங்குள்ளபடி 16 தருகிறன் என்று பாராசபையிலே குருவேலருடைய முன்னணியிலே கட்டளையிட்டான் துரியன். துரியனுடைய கட்டளைக்கிணங்கி 9 வனங்களை கடந்து ரோமரிசி வனம் புகுந்தோம். எங்களுடைய திருமுகத்தை கண்ட ரோமரிசியானவர் எங்களை யாரப்பா என்று கேட்டார். அத்திமா நகரை அரசாள வேண்டிய ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் என்று அந்த ரோமரிசியிடம் சொன்னோம். அந்த முற்றிலும் திறந்த மகாமணிவர் நாளை பகையாளி வேண்டி நீங்கள் பார்வையை ஆழ்வதாக இருந்தார். முக்கன் பலிதா பரமேஸ்வரனும் சென்று பாசுபதாரசரை கனை பெற்று வந்தால் நிச்சயம் பங்குள்ளபடி 14 ஆளலாம் என்று ராமரிசியானவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த குருபெரியோடைய முன்னிலையில் சொன்னதனால் அச்சுதன் ஸ்ரீவந்த எம்பெருமானை அழைத்து அன்னருடைய அனுமதி பெற்று அன்னாசியும் அன்னாசியும் அனையாசி 5 மறந்து நான் ஆண்டிவோல் சுரூபம் கொண்டு முக்கன் பலிதா பரமேஸ்வரனை நாடி வந்தேன். வந்த இடத்தில் சிவபெருமான் சாஸ்திராங்கமாக எழுந்தருளி, அர்ஜுனா, உனக்கு பாசுபதாரசரை கனை தருகிறேன். இருந்தாலும் உனக்கு எப்போது ஆபத்து என்று கேட்கிறாயோ அர்ச்சனம் கொடுத்து அனுப்புகிறேன் என்று எனக்கு மறுவரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதனால் சிவலோகம் சென்ற தேர்விஜய அர்ஜுனன் வருவேன் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஐவர்பஞ்ச பாண்டவர்களும். இந்த ஆரணியமெல்லாம் கலந்து உடனே ஐவர்பஞ்ச பாண்டவர்களை நான் சந்திக்க புறப்பட வேண்டும்.
3: ஆகட்டும்,
4: பாருங்கள் நண்பார், புறப்படுவோம்.
2: ஐயோ,

0: சுவாமி, அமராவதி பொன்னுலையில் 32 படிக்கடி சிம்மாதனத்திலே அமர்ந்து பட்டத்து இந்திராணியை பக்கத்தில் அறிய வைத்து அரசாளக்கூடிய தாங்கள் தலையிலே முத்து மணிமகுடம் இல்லாமல் இந்த தரணியிலே காலியே முள்பட்டு பூமியிலே ரத்தம் சொட்ட அர்ஜுனா அர்ஜுனா என்று ஆபத்து என்று அலறி வருகிறீர்கள். சுவாமி, நீங்க யாருக்கு அடிபட்டு இவ்வளவு அவதியோடு வருகிறீர்கள்?
1: அர்ஜுனா, காலகை நிமோதனம் சொல்லக்கூடிய அசுரர்கள் அரக்கர்கள் பொன்னுலோகத்தில் சென்று சிம்மாதனத்தில் அமர்ந்திருக்கும் என்னை இழுத்து இந்த பொன்னுலோகத்தால் தகுதி கிடையாது என்று சொல்லி அடித்து உதைத்து என்னை சித்தவதை செய்து.
0: அப்பா, பகையாளி ஆகிய துரியோதனாதிகளை கொள்வதற்காக பாசுபதாராசரை கணமேற்று வந்திருக்கிறேன் பரமேஸ்வரனா.
1: அர்ஜுனா,
0: அந்த பாசுபதாராசரை கணையால் அந்த அசுவாதிகளை கொன்று மடித்து அமராவதி பொன்னுலகம் இழந்த மணிமகத்தை திரும்பி பெற்றுக் கொண்டு வருகிறேன்.
1: வெற்றி முரசு வெட்டி அந்த அசுவாதிகளை மடித்து
0: அனுப்பி வையுங்கள். புறப்படுகிறேன். மணிபுரி தேடி நடந்து மணிபுரி தோய்மாபுரி நாட்டை ஆளக்கூடிய காலகாய நவாச மன்னர்களோ இந்த லோகத்திலே இருந்து கொள்ளையடித்து வந்த பொன்பொருள் நவரத்தனங்கள் எல்லாம் பெற்று போக அடியேன் அர்ஜுன மகாராஜன் வந்திருக்கிறேன். என்னுடைய சொல்லுக்கிணங்கி அமராவதி பொன்பொருள் திறமையங்கள்லாம் என் கையிலே ஒப்படைத்து விட்டீர்களானால் காலமெல்லாம் நீங்கள் கவலையின்றி மணிமுறை நாட்டில் வாழ்ந்து விடலாம். ஒரு கால் கொடுக்க தவணீர்களானால் எடுங்கள் பானத்தை தொடுப்போம். போர் போர் முனையிலே யார் ஜெயம் பெற்றாலும் இந்த பொன்பொருள் எல்லாம் நாமளே அடைந்து விடுவோம். எடுபானத்தை
2: அடித்து பறக்க செய்வேன். What like it is to

0: மாதிரி
1: மகாராஜா
0: மணிபுரி நாட்டில் ஆளக்கூடிய 3,60,000 மாமன்னர்களை கொன்று மடித்து விட்டோம். இந்த பாதாள சிறையில் தான் என் தாயாராகிய இந்திராணி முதல் கொண்டு சத்தேழு கன்னிவாளை அழைத்து வைத்திருப்பான் போல இருக்கு. சிறையில் இருக்க என்னுடைய தாய் அனைவர்களையும் அழைத்து வாருங்கள். தந்தையே
2: மகனே அர்ஜுனா
0: தந்தையே, இந்த லோகத்திலே இருந்து கொள்ளை எடுத்து சென்ற பொன்பொருள் திரும்பி எங்களும் என் தாயார் இந்திராணி சத்தேழு கன்னிமாள் அனைவரையும் இது மணிபுரி நாட்டில இருந்து அழைத்து வந்திருக்கிறேன். இழந்த மணிமகுடத்தை மறுபடியும் இங்கே சிறசிலே அமர்த்தி இந்த இந்திரலோகத்தை அரசாண்டு கொண்டிருங்கள். கைலமலை சென்ற காண்டிபர் வருவேன் என்று அண்ணாவாகிய தர்மர் முதல் கொண்டு என் அருங்கிலியான திரௌபதால் வரை என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நான் சென்று வருகிறேன் தந்தையே.
2: மகனே அர்ஜுனா
0: சொல்லுங்கள் தந்தையே.
2: நான் அறிந்திருந்த இந்த தேவ பட்டத்தை மீண்டும் அந்த இழந்த மணிமகுடத்தை பெற்று வந்திருக்கிறாய். அந்த மணிமகுடத்தை உன் சிறசில் சூடி இந்த பொன்னிலோகத்தை நீயே ஆள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன்.
0: காலகத்திலே வாழக்கூடிய இந்த காண்டியவன் நான் காலமெல்லாம் இந்திரலோகத்தை அரசாள முடியாது. அதனால் தந்தையினுடைய ஆசைக்கிணங்க 32 படி சிம்மாதனத்தில் அமர்கிறேன். எனக்கு முடிசூட்டுங்கள்.
2: ஆகட்டும் மகனே. யாருங்க
1: அரசே?
2: என் மகனாய் அர்ஜுனுக்கு தேவப்பட்டம் சூட வேண்டும். கொண்டு வாருங்கள் தேவப்பட்டத்தை.
3: மணிமகுடம் தான் சூட்டினான் அர்ஜுன மன்னனுக்கு. மணிமகுடம் தான் சூட்டினான்.
4: இதுவரை சேலம் சின்ன சீரகாபாடி கே ஜெகநாதன் குழுவினர் நிகழ்த்திய அர்ஜுனன் தேவப்பட்டம் தெருக்கூத்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கு பெற்றோர் பி. சுப்பிரமணியம் கட்டியங்காரன், கே. குருசாமி தேவேந்திரன், கே. ராமசாமி இந்திராணி, பி. மெய்யழகன் காளகையாசுரன், சி. இருசா கவுண்டர் நிவாத கௌசகன், எம். செங்கோடன் ரம்பை, பி. செல்வராஜி ஊர்வசி, எம். பெரியசாமி மேனகை, கே. ஜெகநாதன் அர்ஜுனன்.

0: இசைக்கருவி வாசித்தவர்கள் ஆர். பொன்னுசாமி முகவீணை, சி. பழனிசாமி ஹார்மோனியம், ஏ. குமரன் மத்தளம், பி. ஆறுமுகம் ஜால்ரா. இந்த நிகழ்ச்சி உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜேஸ்வரம் வளாகத்தில் சுவைஞர்கள் முன்னிலையில் நமது நிலையம் ஏற்பாடு செய்து நடத்திய நிகழ்ச்சியின் ஒலி வடிவம். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRY TM கம்பிகள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் DRY TM கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
6: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள், தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல். இசைத்துறல் நிகழ்ச்சியில் எடுத்து வரக்கூடிய கடிதம் கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. 25ஆம் தேதி அன்று மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் அனைத்தும் தேனாக இனித்தது. பகல் உணவை மறந்துவிட்டோம். நல்ல பாடல்களை கேட்ட அன்பு நேயர்களுக்கும் ஒலிபரப்பிய நமது அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய 26ஆம் தேதி அன்றைய நிகழ்ச்சிக்கான கடிதம் ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட அனைத்து பாடல்களும் அருமை, மிக அருமையாக இருந்தது. அந்த பாடல்களையும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. இந்த பாடலெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். வசந்த மாளிகை படத்திலிருந்து அடி அம்மா ராசாத்தி சங்கதி என்ன என்ற பாடல் ஒளிபரப்பானது, கேட்டு மகிழ்ந்தோம். அதிகம் வராத பாடல்கள் பார்க்க நானும் பல கடிதம் எழுதியிருந்தேன். ஆனால் வந்து இந்த பாடல் வந்து இப்போதான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்ட அன்பு நேயருக்கும் ஒளிபரப்பிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி அன்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். 1 முதல் 5 வரை சொல்ல வேண்டும் அறிவிப்பாளர்களுக்கு. அப்பாஸ்கான் சபீனா இருவரும் நேயர்களிடம் உரையாடிய விதம் அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது, சுவையாக இருந்தது. சிரித்த முகத்தோடு நேயர்களை அழைத்து மகிழ்வித்தார்கள். மிக அருமையான நிகழ்ச்சியாக இருந்தது. பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி அன்று இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் எழுதிய கடிதம் இடம்பெற்றது, மிக சந்தோஷமாக இருந்தது. எழுதிய நேயர்களுக்கும் உற்சாகம் கொடுக்கும். மீண்டும் கடிதம் எழுத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நேயர்களின் கடிதங்கள் வாசித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு இவங்க உங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. எங்கள் கடிதம் வந்தது ஒரே சந்தோஷம்தான் எங்களுக்கு அப்படின்ட்டாங்க. 29ஆம் தேதி அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். மருத்துவ குறிப்பு நிகழ்ச்சியில் தோல் பற்றி பராமரிப்பு பற்றியும் தெரிந்து கொண்டோம். நம்ம ரத்தத்தை வைத்து என்னதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்கள்லாம் அருமையாக இருந்தது. காய்கறி விலை நிலவரம், தங்கம் வெள்ளி விலை நிலவரம் கேட்டோம். நீர்மட்டம் பற்றிய தகவல்கள் பெரிதும் கேட்டு பயனடைந்தோம். நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உரிமை குரல் படத்திலிருந்து விழியே கதை எழுது பாடல் கேட்டோம். படத்தை நேராக பார்ப்பது போல இருந்ததாம். எம்ஜிஆர் லதா இவங்களும் பாடி நடித்த அந்த படத்தை மறக்கவே முடியாது. பாடல் கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இத்தனை கடிதங்களும் அவங்களே தான் எழுதியிருக்காங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசைத்தூரல் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 3:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் இசை தூரல் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: இசைத்துறை நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகள் இப்ப நம்ம கையில இருக்கு. இது யார் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி திருவானை கோயில் கீழே கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. நேற்று காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சதீஷ்குமார் அவர்கள், உழைப்போம் வாழ்க்கையில் உயர்வோம் என்ற உழைப்பின் பெருமையை பற்றி பேசியது அருமை. தமிழமுதம் நிகழ்ச்சியில் காசி மாரியப்பன் அவர்கள் கூறிய புத்தர் கதை அருமை. பால்காரர், ஆட்டோக்காரர் போன்றவர்களை குழந்தைகள் மாமா என்று அன்புடன் அழைத்து அந்த நாட்கள் திரும்பவும் வருமா என்று கூறியது யோசிக்க வைத்தது. மதியம் கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் செல்வமணி அவர்கள் 40 ஏக்கரில் வேளாண் காடுகள் வளர்ப்பு பற்றி பேசியது மிகவும் சிறப்பாக இருந்தது. உடன் உரையாடிய அறிவிப்பாளர் கோகிலா அவர்களுக்கு பாராட்டுக்கள். இரவு இசை இனிமை சூப்பர் வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்காங்க திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி. மதுரகீதம், அதாவது நேற்று மதுரகீதம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய

அப்பாஸ் கானுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாடலை பற்றியும் அறிவிப்பாளர் கொடுத்த விளக்கம் சிறப்பு. படகோட்டி பட பாடல் தொட்டால் பூமலரம் சுத்ததன் யாசி ராகத்தில் அமைந்தது என்ற தகவல் அருமை. தொடர்ந்து வானொலிக்கு 90 கேட்டு ரசித்தேன். வாழ்த்துக்கள். இசைத்துறலில் பாடல்கள் தெரிவு அருமை. பாடல்கள் அனைத்தையும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் பிராண்ட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர் பொன்மாலை நிகழ்ச்சியில் அலைகள் படத்திலிருந்து பொன்னென்ன பூவென்ன பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்தது. இந்த பாடல் ஒரு மொத்த நிகழ்ச்சிக்குமே வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கோபாலுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னும் ஒரு கடிதம், அதாவது மின்னஞ்சல் கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்காக கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சதீஷ்குமார் அவர்கள் உழைப்பின் சிறப்புகளை அழகாக எடுத்து கூறினார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய கடிதங்கள், கடிதங்களை படிக்கிறதுக்கு முன்னால் நாம் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது இசைத்தூரல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹீ ஹை சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹீ ஹை.
3: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இசைத்தூரல் இசைத்தூரலில் வரக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி. 2 தேதி அன்று பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இனிமை இனிமை, அதாவது இரவு இசை இனிமை, 8 மணிக்கு மிக அருமை. இசைஞானி அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாம் ரசிக்கும்படி இருந்தன. 10 மணிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நேயர்கள் அற்புதமான பழைய பாடல்கள் கேட்டது சிறப்பு. நாங்களும் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். நிகழ்ச்சிகளை மிக சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அபிராமி அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்று 4 தேதி காலை 8 மணிக்கு இதே ராகம் கேட்டோம். புத்தம் புதிய பாடல்கள் சிறப்புடன் வழங்கினார் நக்கீரன். 9 மணிக்கு நோய் நாடி நோய் முதல் நாடி, சித்த மருத்துவர் காமராஜ் அவர்கள் சிறப்பான மருந்துகள் பற்றி, மருந்துகள் நோய்கள் பற்றிய விளக்கங்களையும் அது செயல்படும் விதம் பற்றியும் சிறப்புடன் விளக்கினார்கள். மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. நேர்முகம் கண்ட சகோதரருக்கும் நன்றிகள். மருத்துவருக்கு வாழ்த்துக்கள், பண்பலைக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க அதே நேர்கள். அடுத்து வரக்கூடிய இந்த மின்னஞ்சல் செய்தி கும்பகோணம், பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி நேதாஜி நகர் அனுப்பியிருக்காங்க. வியாழக்கிழமை அன்று, அதாவது இன்று காலை மலரில், இதே காலை மலர் மற்றும் இதய ராகத்தில் பாடல்கள் கேட்டு ரசித்தோம். 12 மணிக்கு கலையரசி கொடுத்த தலைப்பில் சிறப்புடன் சகோதரிகள் பேசியது மிக சிறப்பாக இருந்தது. அறிவிப்பாளருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி பாராட்டுக்களை சொல்லியிருக்காங்க இந்த நேர்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் இசைத்தூரல்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இசைத்துறை நிகழ்ச்சியில நேயர்களோட கடிதங்கள் இப்போ நம்ம படிக்க போறோம். இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க குமாரமங்கலம் லோகநாதன், அழகு புஷ்பலதா, லிங்கேஷ், சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலா, சிறுகழி, கோகுல், பாக்யா, ரிதன்யஸ்ரீ, மித்ரன். இவங்களோட கடிதங்கள் ஒரு 5 கடிதங்கள் நம்ம கிட்ட இருக்கு. 4 கடிதங்கள் இருக்கிறது. இந்த கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு வரிசையாக போயிட்டே இருக்கு. 22ஆம் தேதி அன்று நிகழ்ச்சி மிக 9 மணிக்கு, அதாவது இரவு 9 மணிக்கு ஊர் உறங்கும் வேளையில் உறங்காத நினைவுகளை தந்த ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம் நிகழ்ச்சியை.

0: தோழி அறிவிப்பாளர் தோழி அவர்கள் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. நேரலையில் நேயர்களை அழைத்து பொற்கால காவிய காதல் கானங்களை காது குளிர நம்ம நேயர்கள்லாம் கேட்டாங்க. அதில் வந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாடல், புதிய பறவை படத்தில் உன்னை ஒன்று கேட்பேன் பாடல் மிக சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி அன்று இரவு 8 மணிக்கு வந்த ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான இரவு பொழுதில் எங்கள் இல்லங்களை நோக்கி இன்ப உலா வந்த இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். மிக சிறப்பாக இருந்தது கௌதமன் அவர்கள். நேயர்களை அலைபேசி மூலம் அன்பாக அழைத்து பேசினார்கள், இனிய பாடல்களை ஒலிக்க விட்டார்கள். பாடிய பாடல்கள் அனைத்தும் அருமை, அதுவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க என் ராசாவின் மனசில் பாடிய அந்த பாடல் ஸ்வரலதா குரலில் கேட்டு ரொம்பவே சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கடிதம், 24ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு வந்த வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி மிக அருமை. அன்றைய நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்கள் லோகநாதன் யோகேஸ்வரி குறுக்கெழுத்து போட்டி பற்றி சிறப்பாக நடத்தினார்கள். கட்டங்களுக்கான குறிப்புகளை தந்து பதிலை கண்டுபிடிக்க சொன்னார்கள். ஒவ்வொரு குறிப்புகளையும் கேட்டு பதிலை டான் டான் என்று நேயர்கள் கூறிவிட்டார்கள்னு சொல்லி இவரும் ஒரு கட்டம் போட்டு அதில் வந்து பதில் தான் எழுதியிருக்கிறாரு. 28ஆம் தேதி அன்று எங்கள் இதய மேடையில் இன்னிசை ராகம் படிக்கும் நமது 102.1க்கு வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. 5 மணிக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சி மிக அருமையாக இசைவானில் இன்னிசை ஊர்வலமாய் எங்கள் இல்லம் நோக்கி புறப்பட்ட பொன்னான பொன்னந்தி பொழுது பொன்னூஞ்சல் ஆட வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு பண்பலையோடு இசைந்தோம். நிகழ்ச்சியில் மிக அருமையான பாடல்களாக ஒளிபரப்பினார்கள். லோகநாதன் அவர்களின் கவிமிகு தொகுப்பில் கவிச்சரமாய் காற்றலையில் கலந்து வந்து இடைக்கால காதல் கீதங்கள் ஒவ்வொன்றும் காதோரம் செல்லமாய் சினுங்கிச் சென்றன. அதாவது கரும்புவில் படத்தில் எம்சி வல்லவன் வரிகளுக்கு கேஜே ஜேசுதாஸ் ஜென்சி ஹம்மிங், மீன் கொடி தேரில் மன்மதராஜன் பாடல் மிக அருமை, மீண்டும் கோகிலா படத்தில் சின்னஞ்சிறு கிளி வயதில் அந்த பாடலும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அத்தனை கடிதங்களும் குமாரமங்கலம் நேயர்களோட கடிதங்கள். இணைந்திருங்கள் நேயர்களே இசைத்துறலோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
7: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
6: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இசைத்துறை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய கடிதம் ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க. 25ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டோம். பாடல்கள் அருமை, மதுரை கீதம் சிறப்பாக இருந்தது, வண்ணக்கோலங்கள் சிறப்பு, பொன்மாலை நிகழ்ச்சியில்

பாடல்கள் அனைத்தும் அருமை. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இதயத்தை தொட்டு சென்றது பாடல்கள் அனைத்தும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 26ஆம் தேதி பொன்மாலை நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை. 27ஆம் தேதி மிக அருமையான பாடல்களாகவே வந்தது வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் கறவை மாடுகளை பாதுகாப்பது எப்படி பற்றிய தகவல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 27ஆம் தேதி அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய இசைத்தூரல் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். இசைத்துறை நிகழ்ச்சியில் நேயர்களோட மின்னஞ்சல் கடிதங்கள் சுவையான செய்திகள் மற்றும் உங்களுடைய கடிதங்களும் ரொம்ப நிறைவாக வாசிச்சாச்சு. நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து வருவது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். உலகளாவிய நெருக்கடி மற்றும் நிலையற்ற பொருளாதார சூழலிலும் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வர்த்தக சந்தைகளில் இந்தியா சிறந்த நிலையில் இருப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி கூட்டத்தின் துவக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் கையெழுத்திடப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் நம் நாட்டின் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் படைப்புகளை உலகம் முழுவதும் காட்சிப்படுத்தும் வாய்ப்பை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடு மற்றும் குழந்தைகள் மையத்தின் செயல்பாடுகளை மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சென்னை அண்ணாநகர் மண்டலத்திற்குட்பட்ட பள்ளிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாணாக்கருடன் கலந்துரையாடிய அவர், உணவு வகைகளை தரமாகவும் சுவையாகவும் மாணாக்கருக்கு வழங்க அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று தொடங்கிய நிலையில் காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார், திரு தென்னரசு ஆகியோர் மாணாக்கருக்கு விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை, காலணி, புத்தகப்பை போன்றவற்றை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் பணியை ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் வழங்கி பேசிய ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க், மாணவிகள் உயர்ந்த லட்சியத்துடன் படித்து வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நாகை காடம்பாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் மாணாக்கருக்கு ரோஜா பூ இனிப்புடன் கல்வி உபகரணங்களை வழங்கினார். மாவட்டத்தில் 68,000 மேற்பட்ட மாணாக்கருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பள்ளிகளில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்த ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ சார்பில் அழகு கலை உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். 45 நாட்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் இப்பயிற்சிக்கு தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது. இதனிடையே நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை முன்னேறியது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை மலேசிய இணையை 16-21, 21-15, 21-19 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேகமூட்டத்துடன் வானம் கூடு திரும்பும் பறவைகள் சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய

0: தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க, இது பொன் மாலை. கூட்ட நெரிசலில் நடத்துனர் கேட்கும் பயணச்சீட்டு சத்தம், இருக்கைகள் மாறினாலும் நம் பார்வை மாறவில்லை. நீ இறங்கும் நிறுத்தமே என் பயணத்தின் முடிவு, நாளைய பயணமும் உன்னோடு அமைய வேண்டும். இந்த பேருந்து காதல் என்றும் தொடர வேண்டும்.

0: மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைந்திருக்கிறோம் பொன் மாலையோடு, திருச்சி FM ரெயின்போ 102.1. நீ பேசும் அழகில் இயற்கையே வாய்மூடி மௌனமாகும். நீ பார்க்கும் பார்வையில் என் இதயமே உனக்கு சொந்தமாகும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

மேற்கொண்டனர். அப்போது பேசிய அவர், பழனியிலிருந்து திருச்சிக்கு ரயில்களை இயக்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் மூலம் இப்பகுதியில் போக்குவரத்து சீராகும் என்றும், ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி, திண்டுக்கல், கரூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கோவை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் தேசிய அளவிலான மின்னொளி கைப்பந்து போட்டி வரும் 9ஆம் தேதி துவங்க உள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் 6 அணிகளும் பெண்கள் பிரிவில் 4 அணிகளும் பங்கேற்கின்றன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்று கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நம்ம வாழ்க்கையும் புத்தகம் மாதிரி தான். ஏன்னா பல பேருக்கு நம்மளோட அட்டைப்படம் தான் தெரியும். சில பேருக்கு முன்னுரையோட அவங்களே முடிவு செஞ்சுக்குவாங்க. இன்னும் சிலர் மற்றவங்க சொல்கிற விமர்சனத்தை மட்டும்தான் நம்புவாங்க. ஆனால் சிலருக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்கிற கதையோட ஆழமும் அழகும் உண்மையான கதையும். நம்மளை முழுசாக புரிஞ்சுக்கிறவங்க குறைவாகவே இருந்தால் கூட உண்மையாக புரிஞ்சுக்கிற சிலர் தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குறாங்க. சிந்திங்க, செயல்படுங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்லயும் கேட்குறீங்க. இது ஆரவாரம்.

6:10 கேட்டிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இது ஆரவாரம். தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை படிக்கும் மாணவர்களுக்காக இலவச மாநில அளவிலான வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாடு நடைபெற இருக்குது. இந்த மாநாட்டை தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் கழகம் நடத்துறாங்க. வானியல் மற்றும் விண்வெளி அறிவியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம். பதிவு செய்யும் மாணவர்களுக்காக பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் அதிகபட்சமாக ரெண்டு நிகழ்வுகளில் மட்டும்தான் பங்கேற்க முடியும். பதிவு செய்ய கடைசி தேதி ஜூலை 7. பதிவு செய்யறதுக்கான இணையதள முகவரி tas.co.in.

0: பாக்குற உணவுகள்லாம் சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவுகள் என்னன்னு தேடி சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷனா மரிய ஷோலி அவர்கள்.
1: நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். அந்த சரி செஞ்சுக்கிற முறையதான் வந்து நம்ம உடல் சுய குணமடைதல் சக்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இதுக்கு எடுத்துக்கட்டா நம்ம பார்த்தோம்னா, காயமாகறப்போ காயம் வந்து தானாவே ஒரு வாரத்திலயோ இல்ல இரண்டு வாரத்திலயோ சரியாகிறது. வைரஸ்கள்லாம் உள்ள நுழையிறப்போ தன்னைத்தானே எதிர்த்து சண்டை போடுறது. சமநிலை சீர்குலைவு ஏற்படுறப்போ அந்த சமநிலை வந்து சரி செய்யறது. இது எல்லாமே பாடியோட செல்ஃப் ஹீலிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல மூணு விதமா இந்த குணமடைதல் வந்து நடக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு மூலியமா, அதாவது பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்ல இம்யூனிட்டி மெக்கானிசம்னு சொல்லுவோம், அதோட மூலியமா. இல்ல வந்து செல் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறது மூலியமா, செல் வந்து ரெஜுவினேஷன் இல்லாட்டி ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது மூலியமா. பாடியோட சமநிலை வந்து சமசீரா வச்சுக்கிறது மூலியமா, அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் மெக்கானிசம். இந்த மூலியமாலாம் நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளுது. உடம்புல இந்த செல்ஃப் ஹீலிங் பவரை தடுக்கிற பழக்கங்கள் என்னென்ன, ஜங்க் ஃபுட் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறனால, ஆயில்கள் நிறைந்த ஃபுட்டு இல்ல ரீஃபைன்டு சுகர் சர்க்கரை அதிகம் உள்ள உணவு எடுத்துக்கிறனால செல்ஃப் ஹீலிங் பவரை வந்து இதெல்லாம் குறைக்கும். சரியான தூக்கம் இல்லாதனால, மன அழுத்தம் அதிகமா இருக்கனால இல்ல மொபைல் அடிக்ஷன், இதெல்லாம் கூட நம்மளோட உடம்போட சுயகுணமடைதலை வந்து குறைக்குது. என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம சுய குணமடைதலை அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்கள், எல்லா விதமான பழங்களும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா விதமான பழங்களுமே நம்ம உடம்போட சுய குணமடைதலை வந்து அதிகரிக்கும். காய்கறிகளில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா, கேரட், பீட்ரூட், சுரக்காய், பீக்கங்காய், புடலங்காய், முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறப்போ உடல் வந்து தன்னைத்தானே சரி பண்ணுற சக்தியை வந்து அதிகரிச்சுக்குது. கீரை வகைகளில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, முருங்கைக்கீரை, பசலக்கீரை, சிறுகீரை, முளைக்கட்டின கீரை, பொன்னாங்கண்ணி, கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். முளைக்கட்டிய பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, அந்த மாதிரி உணவுகளையும் நம்ம எடுத்துக்கலாம். தேநீர்ல பார்த்தோம்னா துளசி டீ, இஞ்சி டீ, புதினா டீ, இந்த மாதிரி டீகளை நம்ம வந்து உள்ள எடுத்துக்கிறப்போ நம்மளோட பாடியோட செல்ஃப் ஹீலிங் பவர் அதிகமாகி நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்குது. நம்ம தினசரி வாழ்க்கையில இயற்கையான வழியில நம்ம உடம்பு எப்படி சரி பண்ணிக்கலாம், சூரிய உதயம் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காலையில எந்திரிக்கணும். எழுந்ததுக்கு அப்புறமா ஒன்னுல இருந்து ரெண்டு கிளாஸ் வெந்நீர் நம்ம வந்து குடிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து சூரிய குளியல் வந்து எடுத்துக்கலாம். இந்த சூரிய குளியல் வந்து ஒரு 10 to 1/2 அரை மணி நேரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 10 to 20 minutes வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும். இது நம்மளோட உடம்புல இருக்க கழிவு நீக்கத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த உடற்பயிற்சி செய்யறப்போ 10 to 15 minutes வந்து மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் செய்யலாம். அப்படி மூச்சு பயிற்சி தியானம் செய்ய முடியல அப்படின்றப்போ, இயற்கையான சூழல்ல, அதாவது எந்த நச்சும் எந்த மாசும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நார்மலா இருக்கிற இடத்துல போயிட்டு மூச்சை நம்ம இழுத்து விட்டாலே போதுமானதான். இயற்கையான உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளணும். 7 to 8 hours தூக்கம் வந்து நம்மளுக்கு அவசியமா தேவை. அப்போதான் நம்மளோட உடம்புல இருக்க குணமடைதல் சக்தி வந்து சீரா நம்மளுக்கு வேலை செய்யும்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள் கேட்டிணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் RVS வேளாண்மை கல்லூரி இணைந்து நடத்தும் வானொலிக்கு 90 கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி நாளை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.
1: அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இனி தொடர்வது மாநில செய்திகள். மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இருக்க தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: உள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டேன்னா அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கல யாரு எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொடுக்கும்.
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: தங்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
4: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்கா மூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங், ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய்க் கொண்டது. இது

0: திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புது.

0: புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: குட்டிச்செல்லம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 பயிற்சி வகுப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த பயிற்சி குறித்த ஆய்வினை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பயிற்சிக்கு மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16

0: முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்கள் குறித்த கணக்கெடுப்பினை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் ஒரு நாள் தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சத்யபாமா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயரமான கட்டிடங்கள், ஆக்சிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள், துணி வகைகள், சேமிப்பு கிடங்குகளில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது போன்ற அவசரகால பணிகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தீ அணைப்பது குறித்து பயிற்சியினை எடுத்துக்கொண்டனர். ஓசூர் அடுத்த அந்திவாடி அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சப் ஜூனியர், ஜூனியர் என்ற இரண்டு பிரிவுகளின் கீழ் மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவாக 76 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக பதிவாகியது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடிக்கு 50 அடி நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றின் வழியாக வினாடிக்கு 400 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி, பருகூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்தர ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதல் கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பள்ளி வாகனங்களின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு வாகனங்களாக சென்று குழந்தைகளின் இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பானையின் செயல்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து உள்ளுக்குறுக்கை எனும் இடத்தில் வளைவில் திரும்பும்போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 28க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அருகில் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புகழ்பெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கடந்த வாரம் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மலை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிக அளவில் யானைகள் ஊருக்குள் வருவது காண முடிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனப்பகுதிகளில் 16 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பும் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி.
3: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச

0: நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

0: ஈட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர்

0: சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும், பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி

0: கால்நடைகளை வளர்க்கக்கூடியவங்க பெரும்பாலும் தீவனத்துல அதிக முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் காட்டுவீங்க. அடுத்தது கொட்டகை பராமரிப்பு, சுகாதார மேலாண்மை, இப்படி ஒவ்வொன்றிலையும் அதிகமான முக்கியத்துவம் செலுத்திட்டு வருவீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல வருமுன் காப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தடுப்பூசியின் பங்குதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பொருளாதார இழப்பை நம்ம தடுக்கணும் அப்படின்னா தடுப்பூசிய கட்டாயம் கால்நடைகளுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதாங்க. தடுப்பூசிய ஏன் நம்ம கால்நடைகளுக்கு கட்டாயம் போடணும், போடுறதுனால என்னென்ன பாதிப்புல இருந்து நம்மளுடைய கால்நடைகளை பாதுகாத்துக்கலாம், ஒருவேளை கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடாம விட்டுட்டா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும், என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும், முக்கியமா கால்நடைகள் மூலமா நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதில இந்த நேர்முகம் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து விளக்கம் தர இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவங்க.
1: ஐயா, இப்ப மனுஷங்களுக்கு பிறந்ததுல இருந்து ஒரு வாரம் 15வது நாள் அப்புறம் ஒரு மாசம் அப்படி ஒரு வருஷத்துக்கு டேப்லெட் கால மாதிரி போட்டு தடுப்பூசி போடணும், அதெல்லாம் போட்டாதான் குழந்தை நல்லா இருக்கும், இந்த சின்னம்மை நோய்கள் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகளுக்கும் தடுப்பூசி போடணுமா என்னங்க?
2: அதாவது என்னன்னா, தடுப்பூசி அப்படிங்கறது வந்து தேவைப்பட்டா போட்டுக்கிறது அப்படிங்கறது கிடையாது. நம்ம எப்படி உணவு எடுத்துக்கிறது வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிற மாதிரி, ஒரு தண்ணி சாப்பிட்றது வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறமோ, தடுப்பூசியும் ஒரு அடிப்படை தேவையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, வளர்ச்சிக்கு தேவையான புரதங்கள் எல்லாம் எப்படி உற்பத்தி ஆகுது, அது மாதிரி தடுப்பூசிங்கிறது ஒரு உடம்புல போய் ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மருந்து, அவ்வளோதான். இப்போ உயிர் வாழ்றதுக்கு உணவு முக்கியங்கிற மாதிரி தடுப்பூசி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அதை வந்து நம்ம வந்து தேவைப்பட்டா போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே கிடையாது. இது கண்டிப்பாக போட்டுக்க வேண்டிய ஒன்று.
1: தேவைப்படும்.
2: நம்ம உணவு எப்படி சாப்பிட்டா முக்கியம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையோ, தடுப்பூசி நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு தேவை தான் அது.
1: சிறப்புங்க ஐயா, இந்த தடுப்பூசினா என்னங்க, ஆக்சுவலாக என்ன வேலை செய்யுது? நம்ம
2: பொதுவாக தடுப்பூசி அப்படிங்கறது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கால்நடைகளுக்கு நோய் உண்டு பண்ணக்கூடிய அந்த நோய் கிருமிகளை நாம வந்து ஆய்வகத்தில் அதை வந்து நோய் உண்டு பண்ணக்கூடிய அந்த திறமையை செயலுக்க வச்சு அதை நிறைய உற்பத்தி பண்ணி திரும்ப நம்ம கால்நடைகளுக்கு அதை போடுறது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நோய்க்கு எதிரான புரதம் வந்து கால்நடைகளோட உடம்புல உற்பத்தி ஆகுது. ஸோ எப்பெல்லாம் திரும்ப அந்த மாட்டுக்கோ அல்லது ஆட்டுக்கோ ஏதாவது ஒரு கால்நடைகளுக்கு அந்த நோய் கிருமி திரும்ப உடம்புக்குள்ள வருதோ, ஏற்கனவே உடம்புல உற்பத்தி ஆகியிருக்கிற அந்த எதிர்புரதம் வந்து அதை தடுத்து நிறுத்திடும், நோய் தாக்கம் ஏற்படுத்தாம பண்ணிடும். ஸோ அதுதான் தடுப்பூசி.
1: இந்த மாதிரியான தடுப்பூசி நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகளை செயலிழக்க வச்சு கால்நடைகளுக்கு செலுத்தும் போது ஏற்கனவே அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாகிறது.
2: நம்ம முன்னெச்சரிக்கையா இது வந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழிவகை, வந்ததுக்கு அப்புறம் என்ன உடம்பு செய்யுமோ முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது திரும்ப உடனே வந்த உடனே அதை அழிச்சிடும்.
1: இப்ப ஒரு கால்நடை ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும், எந்தெந்த காலத்திலலாம் அதுக்கு தடுப்பூசி போடணும் இது சொல்ல முடியுமாங்க?
2: நோய் கிருமிகள் வந்து இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இப்ப ஒரு சில கிருமிகள்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம போடணும். இப்ப பேசில சாந்த்ராசிஸ், அப்புறம் பேச்சுரல்லா மல்டோஸ், அதெல்லாம் அடைப்பான் நோய், தொண்டை அடைப்பான் நோய், நச்சுயிரிகள் தடுப்பூசி வந்து வருடத்திற்கு இரண்டு முறை போடுற மாதிரி இருக்கும். ஒரு சில தடுப்பூசி வந்து வருடத்திற்கு ஒரு முறை போட்டா போதும், ஆனா ஒவ்வொரு வருடமும் திரும்ப மறுபடியும் போடுற மாதிரி தான் இருக்கும்.
1: ஐயா, இப்ப நான் தடுப்பூசி போடாம விட்டுட்டா கால்நடைகளுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படும்?
2: தடுப்பூசி அப்படிங்கிறது இது வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தடுப்பூசி போடல அப்படின்னா நோய் தாக்கம் வந்துடும், தவிர்க்க முடியாத ஒன்று. ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் நோய் தாக்கம் வந்துடும். நோய் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆடு வளர்க்குறதோ அது மாடு வளர்க்குறது அப்படிங்கிறது அதோட பால் உற்பத்திக்காகவும் இறைச்சிக்காகவும் தான் நம்ம வளர்க்குறோம். பட் நோய் தாக்கம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நமக்குமே நோய் தாக்கம் வந்தது அப்படின்னா நம்ம உணவு சாப்பிட முடியாமல் போகும், தண்ணி குடிக்க முடியாது, கறவை மாடாக இருந்தால் பால் குறைஞ்சிரும், ஆடா இருந்ததுன்னா வெயிட் போடாது. அப்போ நம்ம வந்து அடிப்படையாக நம்ம வந்து ஒரு பண்ணை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கே வந்து

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடை பண்ணை மேலாண்மையில் தடுப்பூசியின் பங்கு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவர்கள்.

0: ஒரு இழப்பாக ஏறிடும். இப்போ ஒரு சில வீரியமிக்க கிருமிகள்லாம் இருக்குது. இப்போ அடைப்பான் நோய், ஆந்த்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்ங்கிற ஒரு கிருமினால் வர்றது. அதெல்லாம் நம்ம வந்து தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து கண்டிப்பாக நம்மளால் மாட்டை காப்பாற்ற முடியும். ஒருவேளை நம்ம தடுப்பூசி போடலை அப்படின்னா வந்து சில மணி நேரங்களிலேயே அந்த கால்நடை இறப்பதற்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாடு செனை பிடிச்சிருக்குது, கருவுற்று இருக்குது அப்படின்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிறது ஒரு கருச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இப்போ நம்ம அதுக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கருவை காப்பாற்றிடலாம். தடுப்பூசி போடலை அப்படின்னா கருச்சிதைவு ஏற்பட்டுரும், அல்லது குறைபாடான ஒரு கன்று ஈனறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த சத்தை போடாது, இல்லைனா மறுபடியும் பருவம் வராது, பருவம் வராமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தடுப்பூசி போட்டிருக்கணும்.
1: இந்த அடைப்பான் நோய்னா என்னன்னு சொல்லுங்க.
0: அடைப்பான் நோய் அப்படிங்கிறதுங்க இது வந்து ஒரு நுண்ணுயிரியால ஆடுக்கும் வரும் மாட்டுக்கும் வரும் தாக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரினால வர ஒரு, அது வந்து ரொம்ப சிவியரான அதி வீரியமிக்க ஒரு நுண்ணுயிரி. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கோ தண்ணி மூலமாகவும் வேகமாக பரவிடும், காத்து மூலமாகவும் வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய் அது, நுண்ணுயிரி அது. அது ஒரு கால்நடைக்கு பாதிப்பு ஏற்படுது ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அப்படின்னா ரொம்ப வேகமாக அது வந்து நிறைய உற்பத்தி ஆகிடும் உடம்புக்குள்ளே போயிட்டு. இப்போ அது மாதிரி பாதிக்கப்பட்ட மாட்டுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புலாம் வீக், இப்படி உப்பி இருக்கிற மாதிரி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், முக்கியமாக வாயிலிருந்து மூக்கிலிருந்து ஆசன வாயிலிருந்து ரத்த ரத்தமாக ரத்தம் உறையாது. வழக்கமாக ரத்தம் நம்ம உடம்பு விட்டு வெளியில் வந்திருக்கு அப்படின்னா உறைஞ்சிரும் சில வினாடிகள்லேயே. பட் அந்த மாதிரி நோய் பாதிக்கப்பட்ட ஆடு மாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய ஆசன வாயிலையோ அல்லது வாயிலையோ மூக்கிலிருந்தோ அல்லது காதில் இருந்து எந்தெந்த துவாரங்களில் இருக்கும் எல்லா துவாரத்திலிருந்து ரத்தம் வரும், அது உறையாமல் இருக்கும், வயிறு உப்பசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, அந்த மாதிரி நம்ம யூகிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பிரேத பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நம்ம இருக்குது அப்படின்னா அந்த மாட்டை வந்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஏன் அப்படின்னா நம்ம பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திட்டோம் அப்படின்னா அதில் இருந்து பல மடங்கு கிருமிகள் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இம்மிடியேட்டா பக்கத்தில் இருக்கிற ஒரு கால்நடை மருத்துவருக்கு அணுகி அதை எப்படி வந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கறத முறையா அப்புறப்படுத்தணும். ஸோ அது வந்து ஒரு வீரியமிக்க ஒரு கிருமி, அதுக்கு கண்டிப்பா தடுப்பூசி போடணும்.
1: இது எந்த காலத்துல வரும்?
0: இல்ல மழை காலங்களுக்கு, மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அதுதான், இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா தண்ணி மூலமா காத்து மூலமா பரவக்கூடிய ஒண்ணுதான். ஸோ அதனால ஏப்ரல் மே அந்த மாதிரி சமயத்துல நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மே மந்த்துக்கு அப்புறம் வர அந்த மழை காலத்துல அதிகமா ஒரு இருக்கிறத நம்ம தடுத்துட முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது எந்த இடத்துலலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே பரவுதா அப்படிங்கிறத விட அந்த நோய் கிளர்ச்சி எந்த மாவட்டத்தில் அல்லது எந்த பேரூராட்சிலையோ நகராட்சி எந்த இடத்துல ஜோனில் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக போட்டுக்கணும். நோய் கிளர்ச்சி இல்லாத இடத்துல போடாமல் கூட விடலாம். ஒருவேளை மாட்டுக்கோ ஆட்டுக்கோ அந்த மாதிரி இருக்கிறத தெரியப்படுச்சு அப்படிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தடுப்பூசி போட்டுக்கலாம்.
1: சரி, அந்த மாதிரி தெரிய வர்ற நேரத்தில் அந்த தடுப்பூசி போட்டாலும் பலன் இருக்குமா?
0: இல்லை, இப்போ அந்த நோய் பாதிக்கப்பட்ட மாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது இறக்கிறது உறுதி. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட ஜோன் இது மாதிரி நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னா அந்த நோய் தாக்கப்பட்ட இடத்துல இருந்து சரௌண்டிங்ஸ் வந்து ஒரு ரேடியஸ், எமர்ஜென்சி வேக்சின்னு சொல்லுவாங்க, ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் அவுட்டரில் இருந்து அதுக்கு வந்து நம்ம வந்து தடுப்பூசி போட்டு கவர் பண்ணு. அதாவது நோய் தாக்கம் இல்லாத மாட்டுக்கு நம்ம தடுப்பூசி போட்டால் நம்மளால் காப்பாற்ற முடியுங்க.
1: சிறப்புங்க ஐயா. இப்போ நான் தடுப்பூசி போடாமல் விட்டேன் என்னோடய கால்நடைக்கு அப்படின்னா எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா?
0: கண்டிப்பாக இருக்குதுங்க. இப்போ என்னென்னா மாட்டுக்கு அல்லது கால்நடைகளுக்கு மட்டும்தான் தடுப்பூசி முக்கியத்துவம் அல்லது தடுப்பூசி போடலைன்னா அதுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம், வெறிநாய் தடுப்பு
1: வெறிநாய்
0: கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி ஆர்ஃப்னு ஒன்று இருக்குது, அம்மை நோய்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி கருச்சிதைவு நோய் ஏற்படுத்தக்கூடிய புருசல்லா, இதெல்லாம் வந்து கால்நடைகளை மட்டும் பாதிக்கிறது கிடையாது. கால்நடைகளில் இருந்து கால்நடைகள் மூலமாக மனிதர்களுக்கும் பரவும். அது யார் பண்ணை பராமரிக்கிறாங்களோ அல்லது அந்த பால் கறக்கிறவங்களுக்கோ அல்லது பண்ணையை சுத்தம் பண்ணுறவங்களுக்கோ அந்த கால்நடைகள் இருந்து மனிதர்களுக்கு பரவுவதோடு இல்லாமல் மனிதர்களையும் ஒரு சில நோய்கள்லாம் வந்து இப்போ வெறிநாயெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக பாதிக்க இறப்பை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில நோய்கள். அதனால் நம்ம முறையாக விலங்குகளுக்கு கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து மனிதர்களையும் இதிலிருந்து நம்ம காப்பாற்றிட முடியும்.
1: இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு திறன், அதாவது ஒரு புரதம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த புரதம் வந்து கால்நடையில் தொடர்ந்து தானங்க இருக்கும், ஆனால் நீங்கள் வருட வருடம் போட சொல்கிறீங்களே, அந்த ஆன்டிபயாட்டிக்கு அந்த எதிர்ப்பு தன்னுடைய என்ன என்ன தான் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே செய்யும் அந்த மாதிரி ஏதாவது?
0: வழக்கமாக நோய் எதிர்ப்பு புரதம் வந்து எல்லா கால்நடைகளோட உடம்புலையும் வழக்கமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஒன்று தான், அதுவும் நார்மலாக இருக்கிற ஒரு புரதம் தான். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம தடுப்பூசி போடும்போது அந்த தடுப்பூசி நோய்க்கு

0: திறமைக்கு தனிப்பட்ட முறையில் அதற்கு எதிரான புரதம் உற்பத்தி ஆகும். அதுதான் முக்கியமே. இப்போ வந்து நோயை தடுக்கணும் அப்படின்னா பல நோய்கள் இருக்குது. ஒவ்வொரு நோய் கிருமிக்குமே ஒரு தனிப்பட்ட எதிர் புரதம் இருக்குது. அந்த எதிர் புரதம் வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் உற்பத்தி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நோய் எதிர் புரதத்தை முதல்லயே தடுப்பூசி போட்டு நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த நோய் கிருமிக்கான எதிர் புரதம். இது ஒரு புரதம் அப்படிங்கிறதுனால வந்து உடம்புல வந்து பல வருடங்களுக்கு நிலையா இருக்காது. ஒரு கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், ஒரு புரதமா இருக்கட்டும், அல்லது ஒரு கொழுப்பு சத்தா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிதைவடைஞ்சு போகும். மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, சிதைவடைஞ்சு போயிட்டு இருக்கும். அதனால அந்த புரதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் உடம்புல வந்து ஒரு முழுத்தன்மையோட இருக்கும். அதுக்கப்புறம் அதை சிதைவடைறதுனால திரும்ப நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் அந்த எதிர்புரதம் வந்து மறுபடியும் நிலையா உடம்புல இருக்கிறதுக்கான.
1: சரிங்க, நம்மளுடைய மனிதர்களுக்கு வந்து இந்த மெமரி செல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து சேவை பண்ணிக்கும், நம்மளுக்கு வந்து காலத்துக்கும். இப்போ நம்மளுக்குலாம் வந்து இளம்பிள்ளை வாதம், சின்னம்மை, இதெல்லாம் வந்து காலத்துக்கும் வராது. ஏன்னா அந்த தடுப்பூசி போட்டோம்னா அந்த மெமரி செல் வந்து இருக்கும், அந்த புரதம் காலத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கால்நடைகள்ல இல்லைங்களா?
0: இல்லை, கால்நடைகளுக்குள்ளுமே வந்து இப்போ பொதுவாகவே உயிரினங்களுக்கு வந்து இருக்குது அந்த மெமரி செல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து வர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மனிதர்களுக்கு இருக்கிற அந்த எவல்யூஷன் வந்து ரொம்ப டிஸ்டண்டாக ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு வந்துருக்கிறதுனால அந்த மெமரி செல் வந்து மனிதர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 வருஷமாவது குறைஞ்சது அந்த மெமரி செல்ஸ் வந்து நம்மளோட நிணநீர் சுரப்பிக்குள்ளே இருக்கும். திரும்ப எப்பெல்லாம் அந்த எதிர்கிருமி அந்த நோய் கிருமி உள்ள வருதோ அப்பெல்லாம் திரும்ப அது வந்து உண்டு பண்ணும் அதுக்கு தேவையான எதிர் புரதத்தை. பட் விலங்குகளுக்கு வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது எவல்யூஷன்ல வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் அந்த அளவுக்கு
1: முழுமையாக
0: இன்னும் மனிதர்களுக்கு வந்த அளவுக்கு இன்னும் வரல. ஏன் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, இப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கிறவங்க ஒண்ணு கிடையாது. எல்லா இடத்துக்குமே போய்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நாளுக்கு நாள் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தேவைக்கு அதிகமா போகுது. நிறைய கிருமிகளுக்கு உண்டாக்கப்படுறாங்க.
1: பதில் சொல்ல வேண்டியிருக்கு.
0: ஆமா, கால்நடைகளை பார்த்தோம்னா நம்ம வீட்லயே அடைச்சு வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு இடத்துலயே இருக்கிறதுனால அதுக்கான அந்த இது வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரல அப்படின்னு சொல்லலாம்.
1: சரிங்க ஐயா, இப்போ இந்த கால்நடைகளை தாக்கக்கூடிய நோய்களை பற்றிலாம் சொல்லுங்கள். என்னென்ன நோய்கள்லாம் வரும் அந்த விவரங்களை சொல்லுங்கள்.
0: இப்போ நிறையா நோய் கிருமிகள் வந்து இருக்குது கால்நடைகளுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆனால் ஒரு 4 அல்லது 5 நோய்கள் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து அதனுடைய தற்சார்பு நோய் எதிர்ப்பு சக்தியாலே ஓரளவுக்கு அதை தடுத்துட முடியும். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு நச்சுயிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வாய்க்கால் புண் நோய்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வைரஸ், அதாவது வாய்க்கால் நோய் நச்சுயிரினால் வரக்கூடிய ஒரு வைரஸ் டிசீஸ். இது நம்ம அந்த போலியோ வைரஸ்னு மனிதர்களை சொல்லுவோம், அந்த குழுமத்தை சேர்ந்து அந்த வைரஸ் தான். பட் இதில் என்ன பிரச்சனை, இதுதான் முதல்ல கால்நடைகளுக்கு தாக்கக்கூடிய நச்சுயிரி நோயாக கண்டுபிடிக்கப்பட்டது. பட் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை வந்து நம்மளால தடுக்க முடியல. ஆனால் இதே குழுமத்தை சேர்ந்த மனிதர்களை தாக்கக்கூடிய நோயை நம்ம தடுத்துட்டோம். அப்போ என்ன அப்படின்னா, அங்கே வந்து முறையாக தடுப்பூசி வந்து எல்லாத்துக்கும் போட்டதுனால மனிதர்களுக்கு இனிமேல் அதை வராமல் நம்மளால தடுக்க முடிஞ்சுது. ஆனால் கால்நடைகளுக்கு நம்மளால தடுப்பூசி வந்து முறையாக எல்லாத்துக்கும் போட முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, பண்ணையாளர்கள் எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, தடுப்பூசி போட்டுட்டு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, மாட்டை கூட்டிகிட்டு வந்து போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் சரி யார் அதை போய் போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த நோய் வந்து, இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நச்சுயிரியா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டிப்பா தடுப்பூசினா மாட்டுக்கு போட்டுக்கணும். வந்ததுன்னா கண்டிப்பாக நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நோய். இது வந்து நச்சுயிரியில் ஒரு வகை. அடுத்தது நீங்கள் நுண்ணுயிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடைப்பான் நோய்னு சொல்லுவோம், பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரியால் வர்றது. அப்புறம் தொண்டை அடைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேச்சுரலா மல்டோசைடா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரினால தொண்டை அடைப்பான் நோய். அதுக்கப்புறம் கிளாஸ்டிடியம் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு சப்பை நோய், அதாவது எங்கெல்லாம் சதைப்பகுதி அதிகமாக இருக்குதோ, கழுத்து பகுதியிலையோ அல்லது தொடைப்பகுதியிலோ, அந்த இடத்துல சதைப்பகுதி அதிகமாக இருக்கிற இடத்துல தாக்கி நோய் தாக்கத்தை உண்டாக பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க புருசல்லாசிஸ் அபாட்டஸ் அப்படிங்கிறது ஒரு கருச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. இந்த மாதிரி 5 நோய்கள் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கால்நடைகளை பொறுத்தவரைக்கும். நம்ம அந்த 5 நோய்களுக்கு நம்ம தடுப்பூசி முறையாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால மாட்டினங்களை நம்மளால நோய் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும்.
1: இந்த 5 நோய்களுக்கும் ஒரு தடுப்பூசி ஆகிய ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போடணும்?
0: இல்லை, ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போடுற மாதிரி இருக்குங்க. பொதுவாக நம்ம வந்து வாய்க்கால் புண் நோய் அப்படிங்கிறது அதோட அந்த தடுப்பூசியோட செயல்படக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு தான் அதோட செயல்படும். 6 மாதத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு முழுவதுமாக செயலிழக்கப்பட்ட ஒரு நச்சுயிரி நம்ம உடம்புல கொடுக்கும்போது

அது உடம்புல இருக்கிற வரையிலும் தான் அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். 6 மாதத்துக்குள்ளே அது மெட்டபாலிசம் சிதைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப மறுபடியும் உடம்புக்குள்ளே போட்டுக்கணும். அதனால் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த தடுப்பூசி போடுற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட்டு இலவசமாகவே எல்லா அரசு கால்நடை மருத்துவமனையிலையும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஸ்பெஷல் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு முகாம்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பு முகாம் நடக்குது. இலவசமான தடுப்பூசி தான் போடுறாங்க. ஒன்று வழக்கமாக ஜனவரி பிப்ரவரி மந்த் ஒரு தடுப்பூசி ஒன்று போடுவாங்க, முகாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் அடுத்த தடுப்பூசி முகாம் போடுவாங்க. ஸோ வருடத்திற்கு 2 முறை இது வந்து கால்நடை மருத்துவமனையில் பண்ணுறது. இதே மாதிரி தான் கருச்சிதைவு நோய் அப்படிங்கிறதும் வந்து புருசலாசிஸ் அபாட்டசம், இதுக்குமே தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாமல் இந்திய அரசும் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இலவசமாக தடுப்பூசி போடுறாங்க. இந்த வாய்க்கால் புண் நோய்க்கும் புருசலா அபாட்டசம் கருச்சிதைவு நோய்க்கும் இலவசமாக போடுற தடுப்பூசி தான். இப்போ வந்து புருசலா அபாட்டஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மாதத்தில் தடுப்பூசி போடுறாங்க ஒவ்வொரு வருடமும். அந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். பொதுவாக அந்த கருச்சிதைவு நோய் அப்படிங்கிறத வந்து கிடேரி கண்ணை அதிகமாக பாதிக்கும். அதனால ஒரு 3-4 மாசம் ஆகும் போதே அதுக்கு நம்ம ஒரு தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு செனை விட்டுரு கண்ணு போடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால முதல் கண்ணு போடக்கூடிய அந்த மாட்டினங்களை தான் பெரும்பாலும் தாக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வர வர சினை பருவங்கள் ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. அதுக்கடுத்தது அடைப்பான் நோய் அப்படிங்கிற அந்த ஆந்த்ராக்ஸ் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், அதுக்கு வந்து நம்ம ஏப்ரல் மே மந்தில் நம்ம போடுவோம். அதுக்கடுத்தது ஜூன் ஜூலையில் கோமாரி நோயோட 2வது தடுப்பூசி. அப்புறம் சப்பை நோய் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் எல்லா மண்டலங்கள்லேயுமே இருக்கிறதில்ல. எந்த மண்டலத்தில் அதோட நோய் தாக்கம் இருக்குதோ அந்த மண்டலத்தில் மட்டும் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் மாதம், அதே மாதிரி தொண்டை அடைப்பானுங்கிறதும் வந்து செப்டம்பர் மாதத்தில் அந்த மழைக்காலம் நெருங்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நீர் காற்று மூலமாக அதிகமாக பரவக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறப்ப நம்ம அது மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு எதிர்புரதத்தை நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோய் கிருமி வரும்போது நம்மளால் முழுவதும் தடுத்துட முடியுங்க. இது வந்து கறவை மாடுகளுக்கான 5 வகையான நோய்கள்.

0: நச்சுயிரி நுண்ணுயிரி போன்ற நோய் தாக்கத்திலிருந்து நம்மளுடைய கால்நடைகளை காப்பாற்றணும் அப்படின்னா தகுந்த நேரத்துல தடுப்பூசிகளை போடணும். முக்கியமா எந்த நோய்க்கான தடுப்பூசிகளை எந்த மாதத்துல போடணும் அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: நூல் போல் வாயில் நுரைவடியும் இந்த கோமாரி நோயை தீருங்க கால்நடைகளையே பாதிக்கும்.
0: இன்னும் ஆட்டு இனங்களை தாக்கக்கூடிய நுண்ணுயிரி நச்சுயிரி நோய்கள்லாம் எது எது, இது தடுக்க நாம என்ன செய்யணும், முக்கியமா இளம் ஆடுகளை பாதிக்கக்கூடிய துள்ளுமாறி நோய் வர காரணம் என்ன அப்படின்னு பல தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா.

இதே நீங்கள் ஆட்டு இனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு வந்து நுண்ணுயிரினால் தாக்கக்கூடிய நோய்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி நாலு நச்சுயிரினால் தாக்கக்கூடிய நோய் கிருமிகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ நுண்ணுயிரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே மாட்டில் சொன்ன மாதிரி தான் அந்த ஆந்த்ராக்ஸு, தொண்டை அடைப்பான் அப்படிங்கிற நோய், அப்புறம் கருச்சிதைவு நோய், இதில் மாட்டுக்கும் வரும் ஆட்டுக்கும் வரும். அது இல்லாமல் ஆட்டு அம்மை அப்படிங்கிறது ஆட்டுக்கு தனிப்பட்ட முறையில் வருது. அப்புறம் நச்சுயிரி வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது ஆட்டு அம்மை நோய் ஒன்று, அதுக்கடுத்தது நீல நாக்கு நோய் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு நச்சுயிரினால் வர்றது. நாக்கு நீல கலரில் பிளட் சர்க்குலேஷன், அதுக்கு ரத்த ஓட்டம் நின்று போகிறதுனால நாக்கு நீல நிறத்தில் மாறிடும், அதனால் அதுக்கு பேர் நீல நாக்கு நோய் அப்படின்னு பேர். அப்புறம் அந்த வாய்க்கால் புண்ணோய், அதாவது கோமாரி நோய், இது நாலுமே நச்சுயிரி வகையில் ஆட்டினங்களை தாக்கக்கூடியதுங்க. நுண்ணுயிரியில் வந்து அடைப்பான் நோய் சொன்னேன், தொண்டை அடைப்பான் நோய் சொன்னேன், கருச்சிதைவு நோய் சொன்னேன், இன்னொன்று துள்ளுமாரி நோய்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து மழைக்காலத்துக்கு முன்னாடி நோய் தாக்கத்தை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய ஒரு நோயாக இருக்குதுங்க. இப்போ இதில் வந்து ஆட்டினங்களுக்கு பொறுத்த வரையிலும் எல்லா தடுப்பூசியுமே வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை போடுற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம வந்து பார்க்கறது வந்து அந்த துள்ளுமாரி நோய் அப்படிங்கிறது. இது ஒன்றும் இல்லை, ஆடு வந்து வழக்கத்தை விட அதிகமாக தீனி எடுத்துக்கிறதுனால அஜீரண கோளாறாக ஏற்படுறதுனால அந்த கிருமி நார்மலாகவே ஆட்டோட குடலில் இருக்கக்கூடிய ஒரு கிருமிகள் தான். நார்மலாக இருக்கிறவர்களும் அந்த கிருமி ஒன்றும் பண்ணாது. எப்போ மழைக்காலங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பசும்புல் நிறையா இருக்கும்போது அதை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா சீக்கிரமாக சரியாக ஜீரணமாகாது, ரொம்ப நேரம் வந்து அந்த குடல்லையே வந்து தங்கியிருந்து

0: ஒரு அஜீரண கோளாறு ஏற்படுத்தும் போது அந்த கிருமி அதிகமான ஒரு டாக்ஸின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுது. ஸோ அதுதான் வந்து
1: துள்ளுமாறி.
0: துள்ளுமாறி நோய் அப்படிங்கிறது இளம் குட்டிகளை அதிகமாக பாதிக்கும், பெரிய ஆடுகளையும் பாதிக்கும். பட் இளம் குட்டிகளை அதிகமாக பாதிக்கிறதுனால அதாவது 1.5 மாசத்துலேயே அந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை போட்டுக்கலாம். அதே மாதிரி தொண்டை அடைப்பான் நோயும் வந்து எங்கே நோய் கிளர்ச்சி இருக்கோ அல்லது எங்கே நோய் தாக்கம் இருக்குதோ அந்த இடத்துல போட்டுக்கிட்டா போதும். அடைப்பான் நோயாகட்டும் தொண்டை அடைப்பான் நோயாகட்டும் இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மண்டலத்துக்கு மட்டும்தான் போட்டுக்கிட்டா போதும். பட் ஆனால் இந்த கருச்சிதைவி நோயும் துள்ளுமாறி நோயும் கண்டிப்பாக போட்டுக்கிறது பரவாயில்ல
1: நல்லது.
0: நுண்ணுயிரிகளை பொறுத்த வரைக்கும். நச்சுயிரியை பொறுத்த வரைக்கும் கோமாரி நோய், வாய்க்கால் புண்ணோய் அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன்னா அது ஆட்டுக்கு வந்துச்சுன்னா ஆட்டிலிருந்து மாட்டுக்கும் போவோம், மாட்டிலிருந்து பன்னிக்கும் போவோம். அப்படி போகிறதுனால நம்ம மாட்டில் இருந்தாலும் ஆட்டுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அந்த தடுப்பூசி போட்டுறதுங்கிறது பரவாயில்ல, 6 மாதத்துக்கு ஒரு டைம் போட்டுக்கணும். ஆட்டுக்கொல்லி நோய்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நச்சுயிரி ஆட்டை பொறுத்த வரைக்கும். அது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒவ்வொரு வருஷமும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது, எவ்வளோதான் நம்ம தடுப்பூசி போட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும். அதனால் அதுக்கும் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். 3 to 4 மாதம் அந்த இடைவெளியில் ஒரு தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வருஷம் ஒரு முறை போடுற மாதிரி இருக்குங்க. அம்மை நோயும் அதே மாதிரி 3 to 6 மாதத்தில் போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை போடுற மாதிரி இருக்கும்.
1: இப்போ இது வரைக்கும் மாடு ஆடு அதுக்கு எந்தெந்த நேரத்தில் நச்சுயிரி நுண்ணுயிரி இப்போ போடணும் எல்லா விவரங்களும் சொல்லிட்டீங்க. இதை தாண்டி விவசாயிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த வாய்ப்புண் நோய் வந்துருச்சுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் மிளகு சீரகம் வெத்தலை முட்டையை சேர்த்துக்கிறாங்க கொடுக்குறாங்க. அது சரியா? அது ஓரளவு குணப்படுத்துமா? அது அறிவியல் முறையில் அது எப்படி பலனளிக்குது? ஏன்னா களத்தில் நீங்கள் வேலை செய்கிறவங்க அதை சொல்லுங்க.
0: இல்லை இப்போ அது வந்து நாட்டு மருந்து முறையில் அது வந்து கொடுக்குறாங்க தான். என்ன சொல்கிறதுனா அது வந்து இந்த நச்சுயிரிக்கு தான் கொடுக்கணும் அல்லது இந்த நுண்ணுயிரிக்கு தான் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய ஒரு பொருள் அது. நம்ம கொடுக்கறது எடுத்துக்கிறது எல்லாமே இப்போ நம்ம தடுப்பூசி அப்படின்னு போடுறது வந்து அந்த தனிப்பட்ட முறையில் அந்த கிருமிக்கு எதிராக நம்ம வேலை செய்யறதுக்காக போடுறக்கூடிய தடுப்பூசி. அது கண்டிப்பாக போனால் அந்த நோய் கிருமியை அழிச்சிரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இந்த நாட்டு மருந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போடுற வந்து அந்த தனிப்பட்ட முறையில் கிருமியை தான் அழிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய ஒன்று. தூண்டக்கூடிய ஒன்றுனா இப்போ நோய் கிருமி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட அந்த நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து அதை போய் தாக்கி பிடிச்சி அழிக்கணும். இது போய் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி மஞ்சளோ
1: முட்டை மிளகு அப்புறம் இதுவும் சேர்த்துக்கோங்க வெத்தலையும்.
0: வெத்தலை எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள். இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட செல்களை வந்து தூண்டக்கூடிய பொருள்கள். இது கண்டிப்பாக இந்த தூண்டுதல் இருக்கும்போது அந்த செல்கள் வேகமாக நிறையா வளர்ச்சி அடையும், நோய் கிருமிகளை வந்து பிடிச்சி அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்துறதுனால தப்பு கிடையாது, அது முறையாக கரெக்டாக பயன்படுத்தி
1: தடுப்பூசியும் போட்டுக்குங்க.
0: தடுப்பூசி போட்டுக்கோங்க. அதுதான் தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து அந்த நோய் கிருமிக்கான தனிப்பட்ட முறையில் அதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி, அது கண்டிப்பாக அழிச்சிரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது அந்த நோய் கிருமிக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது, இது வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டாக நமக்கு வேலை செய்யும் ஒழிய முழுவதுமாக நிரந்தரமாக இது வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை மாட்டுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது அதனோட நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்கும், அவ்வளவுதான். அது ஆனா முழுவதுமா கொடுத்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க.
1: அதே போல நீ கால்ல கால் புண்ணெல்லாம் வருது இல்லைங்க கால்நடைகளுக்கு, அதுக்கெல்லாம் ஊர்ல வந்து இந்த மஞ்சள் எல்லாம் வச்சு வைக்கிறாங்க. ஐயா அப்புறம் நீங்க சொன்னீங்க அட்டவணை போட்டு இது வந்து ஜனவரி பிப்ரவரி அப்புறம் ஜூன் ஜூலை இதுக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் போடுவாங்க, இங்கே மழைக்கு முன்னாடியே அக்டோபர் மாதத்தில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பல்வேறு நோய்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. நிறைய வச்சுருக்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஓர் இரண்டு கால்நடைகளை வச்சுருக்கவங்க இது அவங்களுக்கெல்லாம் இது எப்படிங்க, அவங்க யாரை அணுகணும், எப்படி இதெல்லாம் போட்டுக்க முடியும்?
0: இல்லை இப்போ வந்து நிறைய கால்நடை மருத்துவமனைகள் நிறைய இடத்துல இருக்குது, கால்நடை மருத்துவர்களும் நிறைய இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பண்ணை வச்சுருக்கிறோம் அப்படி அல்லது ஒரு மாடு ஆடு வச்சுருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்கான முறையாக ஒரு பதிவேடு போட்டு நம்ம வந்து அதுக்கு என்ன செனவூசி எப்போ போட்டிருக்குது அல்லது தடுப்பூசி எப்போ போட்டிருக்குது எப்போ கண்ணு போட்டிருக்குது இதெல்லாம் நம்ம முறையாக அந்த பதிவேட்டில் பதிவிட்டு வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணையை வந்து மேற்கொண்டு வளர்த்துட்டு போகிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அதனால் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களை அணுகி நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி தடுப்பூசி வந்து போடணும் அப்படின்னுட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர்றதுக்கு வந்து அவங்களே வந்து தடுப்பூசி வந்து போட்டுருவாங்க.
1: சரிங்க ஐயா, அப்புறம் தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் விவசாயிகள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. சொல்லுங்க.
0: இப்போ தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கே தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா, கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, அது வந்து சளி பிடிச்சிருக்கக்கூடாது, வேறு எந்த நோய் தாக்கமும் இருக்கக்கூடாது, காய்ச்சல் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நல்லா உடம்பு வந்து நல்லா சத்தான உணவு தின்னு நல்லா நார்மலாக இருக்குது அப்படின்னா தான் அந்த எதிர்புரதம் உற்பத்தி ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும்.

0: அதனால மாடு ஆடு வந்து நல்லா உடல்நிலை எந்த நோய் தாக்கமும் இல்லாம
1: நல்லா
0: நல்லா சத்த
1: அசப்பட்டுக்கிட்டு.
0: நல்லா அசை போட்டு நல்லா தீனி சாப்பிட்டு நல்லா இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னா டிவார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குடற்புழு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம தடுப்பூசிக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த தடுப்பூசியோட செயல்படக்கூடிய தன்மை இன்னும் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த குடற்புழுக்களே வந்து பெரும்பாலான புரதத்தை வந்து எடுத்துக்கிறதுனால தடுப்பூசி உள்ளே போய் செய்ய வேண்டிய அந்த நோய் எதிர்ப்பு புரதத்தை உற்பத்தி பண்ணுறதை அது தடுக்குது. அதனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் குடற்புழு நீக்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா தடுப்பூசியோட செயல்படக்கூடிய திறன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், அந்த புரதம் வந்து எதிர்புரதம் நிறையா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில் டைமில் தடுப்பூசி போட்டுக்கிறது பரவாயில்லாமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அனிமல்களுக்கு. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கிட்ட கிட்ட நெருக்கம், இப்போ என்னென்னா அனிமலோட பாப்புலேஷன் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதனால் ரொம்ப நெருக்கி நெருக்கி இது பண்ணாமல் நல்லா காற்றோட்டமாக இருக்கணும், நல்லா சத்தான ஒரு தீவனங்களை வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் பால் கறவை மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா மடி காம்பை வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து பொதுவாக வந்து கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்திக்கணும். பால் கறவையாளராக இருந்தாலும் அவருடைய கைகளையும் வந்து கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணிக்கணும், தரைகளை சுத்தம் பண்ணிக்கணும். ரெண்டாவது தீவனம் போடுற இடத்தையோ அல்லது அந்த தட்டு அல்லது அந்த தண்ணி கொடுக்கறதுலாம் வந்து சுண்ணாம்படிச்சு அப்பப்போ மாதத்துக்கு ஒரு முறை சுத்தம். இதெல்லாம் வந்து ஒரு பொது சுகாதாரமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒன்று. பட் இந்த பொது சுகாதாரம் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தடுப்பூசியோட செயல்படக்கூடிய திறனும் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான்.
1: சரி, தடுப்பூசி போட்ட பிற்பாடு எதுவும் கவனிச்சு பார்த்துக்கணும், என்ன பண்ணணும், ஏதாவது?
0: தடுப்பூசி போட்ட அன்னைக்கே வந்து மாட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாட்டுக்கு கொண்டுட்டு போறதோ அது வந்து வகையான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், அது இப்படி இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது ஒரு தடுப்பூசி வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வரோம், நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 10 மாட்டுக்கு தான் இருக்குது, அந்த தடுப்பூசியோட அளவு வந்து ஒரு 50 மாட்டுக்கு போடக்கூடிய ஒரு பாட்டிலா இருக்கு அப்படின்னா சரி 10 ஊசி நம்ம போட்டுட்டோம், 10 மாட்டுக்கு போட்டுட்டோம் அப்படின்னு மீதி இருக்கக்கூடிய தடுப்பூசியை வச்சு அடுத்த தடவை 6 மாசம் கழிச்சு நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு தடவை அந்த தடுப்பூசியை மிக்ஸ் பண்ணி ஓபன் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதோட அதை எடுத்துடணும், அது திரும்ப மறுபடியும் உபயோகப்படுத்தக்கூடாது. இதுதான் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றுங்க.
1: ஐயா, இந்த தடுப்பூசி போடுறதுனால பால் உற்பத்தி எதுவும் குறையுமா, இல்லை அதே போல் ஆடுகளில் இறைச்சியான கூடுதல் திறன் குறையறதுக்கு எதுவும் வாய்ப்பு உண்டா?
0: என்னென்னா இது பொதுவாகவே தடுப்பூசி போட்டுக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறது பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை சந்தேகம்.
1: நம்மளுக்கே இப்போ தடுப்பூசி போட்டால் அன்னைக்கு காய்ச்சல்
0: அன்னைக்கு காய்ச்சல் இருக்கும், ஏன்னா அது தடுப்பூசி தடுப்பூசியை பொறுத்து இரு மாறுங்க. அதாவது என்னென்னா ஒரு சில தடுப்பூசி அந்த காய்ச்சல் வரும், ஒரு சில தடுப்பூசி வீக்கத்தை கொடுக்கும். இது என்னன்னா தடுப்பூசி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான், நீங்க போட்டிருக்கிற தடுப்பூசி வேலை செய்யணும். ரெண்டாவது நான் என்னன்னா ஒரு தடுப்பூசி உள்ள போனதுக்கு அப்புறம் புரதத்தை உண்டு பண்ணுதுன்னு நான் சொன்னேன். இப்ப அந்த புரதத்தை உண்டு பண்ணுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்ப வேற வகையில இருக்கிற அந்த புரதத்தை இது எடுத்துக்குது, அதனால பால் உற்பத்திக்கான அந்த புரதம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முழுவதுமே குறையாதுன்னு சொல்லல, ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட சிறிதளவே குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதோட இனப்பெருக்க இதுலயும் ஒரு சிறிதளவு குறைப்பு வாய்ப்பு இருக்குது, ஆனா இது வந்து குறிப்பிட்ட ஒரு 4-5 நாள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள சரியாகக்கூடிய ஒண்ணுதான். நம்ம அதை கருத்தில் கொண்டு நம்ம வந்து தடுப்பூசி நம்ம போட்டுக்க மாட்டோம், பால் குறைஞ்சிருது அப்படின்னா ஒருவேளை தடுப்பூசி போடாததால வர நோய் தாக்கத்தால வர அந்த இழப்புகளை நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இழப்பா இருக்கும். முழுவதுமே பால் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நோய் தாக்கம் வந்தது, அதனால ஒரு சிறிதளவு ஒரு இழப்பு வர்றது அப்படிங்கிறத வந்து நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்க தடுப்பூசி போடும் போதே இந்த வைட்டமின் சி, செலினியம், அப்புறம் அதிகமாக புரதம் இருக்கக்கூடிய தீவனம் போடுறது, அப்புறம் லிவாமிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதிகமாக சேர்த்து நம்ம தடுப்பூசி கூட நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த புரத உற்பத்தி வந்து இன்னும் துரிதப்படுத்தப்படுகிறது. இன்னும் அதிகமாக புரத உற்பத்தி துரிதப்படுத்தப்படும் போது அந்த பால் உற்பத்தி குறையிறது நம்மளால் தடுத்துட முடியும். ஸோ அதுக்காக தடுப்பூசி போடுறத நம்ம நிறுத்தக்கூடாது.
1: சரி ஐயா, இப்போ இது வரைக்கும் எங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த தடுப்பூசியோட முக்கியத்துவம் என்ன, தடுப்பூசி ஏன் போடணும், அதனுடைய அட்டவணை, தடுப்பூசி போடாததுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு, கால்நடைகள்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் பரவும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இந்த நேரத்தில் தடுப்பூசியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லி.
0: 2019-20-21 காலகட்டத்தில இருந்து பக்கமாக தான் பார்த்துட்டு வந்தோம், கோவிட் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். நம்ம அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வந்தப்போ லாக்டவுன் போட்டாங்க, அதாவது யாரும் வெளியில் போகக்கூடாது, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க, நம்மளும் பார்த்துருக்கோம் வந்திருக்கோம். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் கடந்த கால ஒரு 40-50 காலத்துக்கு முன்னாடியும் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய தொகையாக இருக்கட்டும் அல்லது விலங்கினங்களுடைய தொகையாக இருக்கட்டும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டோட நிலத்தோட பரப்பளவளவு அதே அளவு தான் இருக்குது, ஆனால் மக்கள் தொகையும் வந்து பல கோடி அதிகமாகிடுச்சு, அனிமல் கால்நடைகளோட எண்ணிக்கையும் பல கோடி அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா அந்த

0: காலத்தில் வந்து ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கோ அல்லது கால்நடைகளுக்கு இருக்கிற அந்த நெருக்கம் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் தடுப்பூசினோட முக்கியத்துவம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த மக்கள் நெருக்கமோ அல்லது கால்நடைகளோட நெருக்கமோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கால்நடைகளுக்கு நோய் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கால்நடைகளுக்கு நோய் தாக்கம் ஏற்படுது, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதனால தான் இப்போ மனிதர்களுக்கு எப்படி நம்ம வந்து எல்லா வயதினரும் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி விலங்குகளுக்கும், ஏன்னா இப்போ வந்து என்ன மாதிரி ஒரு மாடு ரெண்டு மாடு, இப்போலாம் நிறைய பேர் வந்து நிறைய பண்ணையாளர்கள் வந்து குறைஞ்சது 10 மாடு ஒரு 10 ஆடு எல்லாமே ஒரு மிக்சடு ஃபார்மிங் தான் வச்சிருக்கிறாங்க, கலப்பு ஃபார்மிங் தான் வச்சிருக்கிறாங்க. அதனால நீ ஒரு மாட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பண்ணையில் இருக்கிற எல்லா மாட்டுக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, நம்ம இந்திய அரசில் வந்து இப்போ இந்த நோய் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகள் எல்லாம் வருஷம் வருஷம் கணக்கிடுவாங்க. அப்படி கணக்கிடும் போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது 10 லிருந்து 20 விழுக்காடு வந்து இறப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நோய் தாக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10 மாடு வச்சிருக்கிறீங்க, அதில் 2 மாடு இறந்து போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு,
1: வர்ற லாபம் எல்லாம் அதில் போயிடும்.
0: அதில் ஒரு மிகப்பெரிய இழப்பாயிடும். அதனால நீங்கள் வந்து அந்த ஆனால் தடுப்பூசிக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுறது, நம்ம தடுப்பூசியை பொதுவாக பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பார்க்குறோம். மொத்தமாக ஒரு 5 தடுப்பூசி போடுறீங்க ஒரு மாட்டுக்கு அப்படின்னா ஒரு 200 ரூபா 250 ரூபாய்க்கு மேலே செலவாகாது. ஒரு தடுப்பூசியினோட விலை 50 ரூபாய்க்கு மேலே போகாது. நீங்கள் 5 தடுப்பூசி போடுறீங்க அப்படின்னா ஒரு 200 250 ரூபா ஆக போகுது. ஸோ நீங்கள் 10 மாட்டுக்கு போகிறீங்கன்னா ஒரு 2000 ரூபா ஆக போகுது. அவ்வளோதான், வருஷத்துக்கு இவ்வளோ தான் நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம். ஆனால் நோய் தாக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் மருத்துவ செலவு பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு நோய் தாக்கம் வந்திருக்கிறதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு மருந்து கொடுக்குறாங்க. அது நிறையா நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் கொடுத்து கொடுத்து வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நோய் கிருமி வந்து ஆன்டிபயாட்டிக்கு எதிராக வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்குது. நீங்கள் அதனால் அந்த ஆன்டிபயாட்டிக்கே வேலை செய்யாத போயிடுது. இப்போ பெரும்பாலுமே வந்து மடி நோய்க்கெல்லாம் இப்போலாம் வந்து எந்த மருந்து கொடுத்தாலும் வேலை செய்ய மாதிரியும் போயிடுது. ஏன்னா அந்த கிருமி வந்து எல்லா எதிர் அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துக்குமே எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்கிச்சு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம தடுப்பூசியை முன்னாடியே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராமல் நம்ம தடுத்துட முடியுங்க.
1: சிறப்புங்க, நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப அழகாக விவரமாக சொன்னீங்க, நன்றி. இது குறித்து மேலும் ஏதாவது தடுப்பூசி போடணும், எந்த நேரத்தில் போடலாம் போட வேண்டாம் அப்படின்னு ஏதாவது நேயர்களுக்கு ஆலோசனை பெறணும் அப்படின்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் ஆலோசனை பெறலாங்க?
0: 80 72 00 14 91. திரும்பவும் சொல்கிறேங்க, 80 72 00 14 91 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை கூப்பிடுங்க. நன்றி.

கால்நடை வளர்ப்புல பதிவேட்டின் அவசியம். கொட்டகை அமைப்பு நல்ல காற்றோட்டம் நிறைந்ததா இருக்கணும். சத்து மிகுந்த தீவனங்களை கொடுக்கணும். பொது சுகாதார முறைகளை சரியா கையாளணும். முக்கியமா நோய் வருவதற்கு முன் தடுப்பதே சிறந்த வழி அப்படிங்கிற அடிப்படையில தடுப்பூசி தான் ஒரே வழி அப்படின்னு தடுப்பூசியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி இதுவரைக்கும் பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள். நேரம் 8:00. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகுடன் புதுதில்லியில் இன்று விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இந்த பேச்சுவார்த்தைகளில் இருதரப்பு உறவுகள் மற்றும் எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மோட்டார் வாகனத்துறையில் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிமுறைகள் குறித்து இடம்பெற்றதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆளுமையை மேம்படுத்துவதிலும் நலத்திட்டங்கள் சிறப்பாக சென்றடைவதை உறுதி செய்வதிலும் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் நாடு முழுவதும் பயனாளிகளின் வாழ்வில் மாற்றங்கள் கொண்டுவர முடிந்ததாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் வலுவான நிதி மேலாண்மை

பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் அதேவேளையில் விவசாயிகள், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வணிகர்கள், சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு ஆதரவு வழங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகின் மிக நம்பகத்தன்மை வாய்ந்த முதலீட்டு மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். அரசு அலுவலக மேற்கூரைகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகள் நிறுவும் பணிகளில் 80% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்விற்கு பின் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட பதிவில், 53,000 அதிகமான அரசு அலுவலகங்களில் சூரிய மின்சக்தி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகளாவிய நெருக்கடி மற்றும் நிலையற்ற பொருளாதார சூழலிலும் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வர்த்தக சந்தைகளில் இந்தியா சிறந்த நிலையில் இருப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி கூட்டத்தின் துவக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் கையெழுத்திடப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நம் நாட்டின் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் படைப்புகளை உலகம் முழுதும் காட்சிப்படுத்தும் வாய்ப்பை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கனிம வள மேலாண்மையில் தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக மாற்றும் வகையிலான செயல்முறைகள், சட்டவிரோத கனிமங்கள் கடத்தல் தடுப்பு, கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், வாடிப்பட்டி, ஒத்தக்கடை, திருமங்கலம் உள்ளிட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அலுவலக அடிப்படை வசதிகளை பார்வையிட்ட அவர் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். பத்திரப்பதிவிற்கு லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்று கூறினார். ஆவணப்பதிவுகளை உடனடியாக முடித்து அன்றைய தினமே உரிய நபர்களிடம் பத்திரங்களை ஒப்படைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வேலூர், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, தஞ்சாவூர் மாவட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். அரசின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது குறித்து நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதேபோல் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல், வனம், தொல்லியல் துறைகள் சார்ந்த பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களும் இன்று நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் நல மாணாக்கருக்கான விடுதிகளில் சேர பள்ளி மாணாக்கர் வரும் 18 வரையிலும், கல்லூரி மாணாக்கர் அடுத்த மாதம் 15 வரையிலும் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் குறும்பேரி ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நாற்றங்கால் பண்ணை வளர்த்தல் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10 மேற்பட்ட இடங்களில் அதிநவீன தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நவீன உள்கட்டமைப்பு மேம்பாட்டுப் பணிகளை மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேசிய அவர், பழனியிலிருந்து திருச்சிக்கு ரயில்களை இயக்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் மூலம் இப்பகுதியில் போக்குவரத்து சீராகும் என்றும், ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று முன்னேறியது. ஜப்பானில் நடைபெறும் 18 ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மகளிர் அரையிறுதியில் இந்தியா நாளை சீனாவுடன் மோதுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இசைக்கு வயசு இல்லைன்னு சொல்லுவாங்க. சில குரல்களுக்கு மறைவும் கிடையாது. காலம் கடந்து போனாலும் காத்துல இன்னமும் இனிமையா ஒழிச்சிட்டு இருக்கிற அந்த மாய குரல் ஒரு பாடகரோட குரல் மட்டும் இல்லாம கோடான கோடி இதயங்களோட உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த ஒரு இசை மூச்சு. காதல சொல்ல தெரியாதவங்களுக்கு கூட காதல கத்து கொடுத்த ஒரு குரல். சோகம் தாங்க முடியாத மனங்களுக்கு ஆறுதலா மாறிய ஒரு குரல். சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் போது புன்னகையா ஒழிச்ச ஒரு குரல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: நிச்சயமாக அபி, சினிமாவில் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய்னு வரிசையாக மூன்று எழுத்து பேர் கொண்ட சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க இல்லையா. ஆனால் சினிமா பாட்டு உலகம்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு மூன்று எழுத்து சூப்பர் ஸ்டார் தான், அது இன்றும் என்றும் என்றென்றும் நம்ம எஸ்பிபி சார் தான்.
0: ஓகே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியா இது. நினைவெல்லாம் எஸ்பிபி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறோம். இது நினைவெல்லாம் எஸ்பிபி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம.
1: நிச்சயமா. அதாவது கேஜிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா, தனக்கு இன்ஸ்பிரேஷனாக வந்து முகமது ரஃபி, பிரபல ஹிந்தி திரைப்பாடகர் அவர், முகமது ரஃபிங்கிறவர், அவரை வந்து தனக்கு ரோல் மாடலாக வந்து சொல்லுவார் ஜெயஸ்தாஸ். ஆனால் எஸ்பிபி பார்த்தீங்கன்னா, முகமது ரஃபி மட்டும் இல்லாமல் கண்டசாலா, அந்த பழம் பெரும் திரைப்பட பாடகர் இருக்கார் இல்லையா, தெலுங்கு பாடகர், அவரை வந்து தன்னோட இன்ஸ்பிரேஷனாக சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் அதாவது எஸ்பிபியோட அந்த ஆரம்ப கால தொடக்க கால தமிழ் பாடல்களில் பார்த்தீங்கன்னா, லைட்டாக அந்த கண்டசாலோட தாக்கம் தெரியும். இந்த 1000 நிலவேவா, இந்த அவள் ஒரு நவரச நாடகம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்,
0: பாட போறீங்கன்னு நினைச்சேன் இல்லையா.
1: இல்லை இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா, அன்பு வந்தது என்னை ஆள வந்தது அப்படின்னு ஒரு பாட்டுக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டசாலா அப்படியே கொஞ்சம் சின்ன பையனாக மாறி பாடினாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும். அது எஸ்பிபி வந்தா அப்படி நினைப்போம். அது பார்த்தீங்கன்னா எஸ்பிபியும் தன்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி.
0: இப்ப நீங்க அடிமை பெண் பத்தி நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, என்னன்னா அடிமை பெண் திரைப்படத்துல முதல்ல வந்து அவருக்கு பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பு வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை பாடல் தான் வந்து முதல்ல பாடி இருக்கிறாங்க. அதுக்கு பதில ரீப்ளேஸ்மெண்டா வேற ஒரு பாடல் தான் இருந்திருக்கு. தாய் இல்லாமல் நான் இல்லையே வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்லோ வெர்ஷன்ல வேற ஒரு பாடலா இருந்திருக்கு. இது வந்து எம்ஜிஆரோட அந்த ஸ்பீடுக்கு இந்த பாட்டு பத்தல அப்படின்னு சொல்லிதான் தாய் இல்லாமல் நாளே வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க. அதையும் வந்து எஸ்பிபி தான் முதல்ல பாடி இருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமும் என்னன்னா, இது வந்து அவரோட பிச்சுக்கு வந்து சரியா வரல அப்படின்றதுக்காக, ஏன்னா டிஎம்எஸ் சாரோட பிச்சு வந்து வேற லெவல்ல இருக்கும், ஹை லெவல்ல இருக்கும், அதனால அந்த பாட்டை மாத்தி இருக்கிறாங்க. ஆனா இது ரெண்டையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு வந்து கிடைச்ச ஒரு பாடல் தான் வந்து அடிமை பெண்ல 1000 நிலவேவா திரைப்பாடல் பாடல். அவருக்கு வந்து அந்த ஒரு பாடல் போதும் இல்லையா, அவர் எந்த நேரத்துல அதை ஆரம்பிச்சாரோ தெரியல, அவருக்காகவே நிலவு பாடல்கள்லாம் வரிசை கட்டி
1: பாடும் பாலுன்னு கூட அவரை சொல்ற மாதிரி, நிலவு பாட்டுக்கு பாலு தான்
0: அப்படி வந்து கோடி கணக்குல அப்படி ஆணிவகுத்து நின்றுச்சு. நேர்களே, நீங்களுமே கூட வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலை நீங்க வந்து சொல்லலாம். ஏன் அந்த பாடல் பிடிக்கும், எந்த எந்த ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, அதையும் சேர்த்து வந்து நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். 938 546 102.1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எனக்கு.

0: நட்சத்திரங்கள் வானத்துல மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல மனிதரா கூட வந்து உருப்பெற்று வரும். அது இசையா வாழ்ந்து நினைவா நிலைத்த ஒரு நட்சத்திரம் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்களை தான் இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல.
1: அதாவது அபி, டிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி, சிவாஜிக்கு ஒரு மாதிரி, ஜெய்சங்கருக்கு ஒரு மாதிரி, ஏன் நாகேஷ்க்கு கூட அந்த குரல் பாவங்களை எல்லாம் மாற்றி பாடுவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எஸ்பிபியும் ரஜினிக்கு ஸ்டைலாக, கமலுக்கு அப்படி, கமலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ரொமான்டிக்காக, விஜயகாந்துக்கு அப்படி மிடுக்காக பாடுவார், கொஞ்சம் அலட்டலாகவும் இருக்கும். அதே மாதிரி ரஜினியோ இல்லை விஜயகாந்தோ கமலே அப்படியே சொந்தமாக பாடுற மாதிரி நமக்கு தோணும். அந்த இடத்துல எஸ்பிபி இருக்க மாட்டார், அவரே கதாநாயகனோட கதாநாயகனா மாறிடுவாரு. அந்த காலத்துல அவர் நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன், தேங்காய் ஸ்ரீனிவாசன் இவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணியும் பாடியிருக்காரு. அந்த பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே ஒரு பாட்டு
0: நல்லா இருக்கும், எஸ்பிபி
1: தானா அப்படின்னு நமக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகி பாடுற ஒரு திறமைசாலி தான் எஸ்பி பாலசிங்கம்.
0: நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒருவேளை அந்த ஆன் ஸ்கிரீன்ல பாத்துட்டே பாடும்போது எஸ்பிபி தெரிய மாட்டாரு, அந்த சிங்கர் தான் தெரிவாங்க. அது ஒருவேளை நீங்க ஆன் ஸ்கிரீன் இல்லாம நீங்க ரேடியோல கேக்குறீங்க இல்ல ஒரு ஹெட்செட்ல கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா யாருக்காக அவர் இந்த பாட்டு பாடி இருப்பாரு அப்படின்றத கண்டிப்பா நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அப்படிதான் இப்ப வந்து ஒரு நேயர் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு பாடல் விரும்பிகள் அனைவரும் ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்குகிறார்கள் என்றால் அது எஸ்பிபி மற்றும் இளையராஜா அவர்களால் தான் அப்படின்னு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே வந்து அவருக்கு பிடிச்ச பாடல் என்னன்னா, கேளடி கண்மணி படத்துல இருந்து மூச்சு விடாம பாடுவார்ல அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து யூஜன்
1: வந்து, அதாவது யூஜன் சொல்லியிருக்காரு மூச்சு விடாம பாடுறாருன்னு. அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா பாட்டு அந்த மூச்சு விடாம பாடி நிறுத்திட்டு பெரிய மூச்சு விடுவாரு, அதையே நம்ம ரசிச்சிருக்கோம்
0: கண்டிப்பா. அந்த பாட்டோட ரெக்கார்டிங் செஷன் வந்து பாத்தீங்கன்னா, வசந்த் சார் வந்து எப்படி பிளான் பண்ணாருன்னா, முழுசா முழு ஒரு பாடலுமே வந்து மூச்சு விடாம பாட வைக்கலாமான்னு சொன்னாராம். அப்ப வந்து நம்ம எஸ்பிபி சார் தான் வந்து எப்பயுமே ஜாலியா வேடிக்கையா பேசக்கூடிய ஒருத்தர்ல, மூச்சு விடாம 4 நிமிஷம் பாடிடுவேன், ஆனா படத்தை யார வச்சு முடிப்பேன், ஏன்னா அப்புறம் நான் என்ன மூச்சு விடுறதுக்கு இருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி இவர் சொன்னாராம். ஆனா அது மட்டும் இல்ல, அவரே வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து ஒத்துப்பாங்க. நான்

0: வந்து முழுசாக மூச்சு விடாமல் அப்படிலாம் நான் பாடலை.
1: ம்
0: டெக்னிக்கல் டீம் தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் பாடினேன்.
1: ஓகே
0: அதை
1: ஓகே.
0: வந்து நம்ம இன்ஜினியர்ஸோட வேலை தான் அது அப்படின்னு வந்து
1: நிச்சயமா
0: சொல்லியிருந்தாரு.
1: ஒரு தன்னடக்கமா அப்படி சொல்றாரு. அந்த பாட்டு உண்மையிலே லிரிக்ஸ்லாம் ரொம்ப ஒரு சாதாரண பாட்டு மாதிரி இருக்காது, அது
0: இருக்காது.
1: நிறைய செந்தமிழ்ல எழுதுன மாதிரி இருக்கும். அந்த
0: ஆமா
1: முத்துமணி ரத்தினங்களும்
0: ஆமா
1: அதெல்லாம் தமிழை சரியாகவும் உச்சரித்து
0: உச்சரிக்கணும்.
1: பாடணும், அப்படியே அந்த உணர்ச்சியாகவும் பாடணும். இதெல்லாம் எஸ்பிபிக்கு சாதாரணமான வேலை தானே.
0: ஆமா, அது மட்டுமா, இந்த ஒரு பாட்டு மட்டுமா? அமர்க்களத்திலயும் வந்து சத்தம் இல்லாத தனிமை கீதனும்
1: ஆமா
0: அதே
1: ஆமா
0: மாதிரி
1: ஆமா
0: தான்,
1: ஆமா.
0: மூச்சு விடாம தான் அந்த அளவுக்கு பாடியிருப்பாரு.
1: ஆமா
0: நேர்லயே இப்ப யூஜன் சொன்ன மாதிரி நீங்களுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன காரணம் அப்படிங்கறதையும் சேர்த்து நீங்க அனுப்பலாம்.
1: 938-546-1021, இது திருச்சி வானொலியோட வாட்ஸ்அப் எண். அதுக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் அப்படியே அழகாக தட்டி விடுங்க.

0: அதுவும் கேட்க நல்லா தான்
1: நல்லா
0: இருக்கும்.
1: இருக்கும். ஆ
0: ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நேர்முகத்தில் கேள்வி கேட்டாங்களாம். அதுக்கு அவர் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் லைவாக தான் இருக்கணும், ஏற்கனவே செட் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா வாய் அசைக்கிறாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லக்கூடாது
1: நினைச்சிட கூடாது.
0: அப்படின்னு சொல்லுவாராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டை அப்படி தான் பாடணும்னு இல்லை, இப்படியும் பாடலாம்ல அப்படின்னு அந்த நிமிஷத்தில் தனக்கு எப்படி தோணுதோ அப்படி பாடி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறதா அவர் ஒரு நேர்முகத்தில் சொல்லியிருக்காரு.
1: அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நேயர்கள் வந்து நிறைய பேர் அனுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. இனிய இரவு வணக்கம், எஸ்பிபி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆரம்பித்து, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து இந்த சந்தோஷம் சந்தோஷம் யூத் படத்தில் உள்ள
0: ஆமாம்,
1: அந்த பாடல் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாமே வந்து தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளாக இருக்கும். அது அது அவர் குரலில் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் உற்சாகமும் எங்களுக்கு வந்து
0: நிச்சயமாக
1: கொடுக்குது
0: ஒவ்வொரு
1: அப்படின்னு
0: தடவை கேட்குறப்பையும் ஒவ்வொரு விதமான உற்சாகம் வரும்.
1: அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படிங்கிறத குறிப்பிட மறந்துட்டாங்க.
0: அது இப்போ திருச்சி ராம்ஜி நகர்லேருந்து கூட ஸ்ரீனிவாசன் அவர் அனுப்பிச்சிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இசையமைப்பாளர், தட்சிணாமூர்த்தி இசையமைப்பில் அந்த நந்தா எண்ணிலா நம்ம வானொலியில் திருச்சி வானொலியில் பொன்மாலைகளில் பல நேரங்களில் அந்த பாடல்கள் இருக்கும்
1: காலை மலர்லயும் அந்த பாடல் வந்து
0: இருக்கும்
1: இருக்கும்.
0: இருக்கும் எல்லா நேரத்துக்கும் உகந்த பாடல் போல இருக்கு.
1: ஆமா,
0: நிலா காலையிலையும் இருக்கு இல்லையா?
1: இருக்கலாம், தப்பு இல்லையே.
0: ஆமாம்
1: அவர் பாடும்போது எந்த நேரத்துல வேணாலும் வரலாம், மத்தியானத்துல கூட
0: ஆமாம்
1: வரலாம், தப்பு இல்லை.
0: ஆமாம். அது வந்து நந்தாய் நிலா, அது பார்த்திங்கன்னா அந்த குரலில் ஒரு குழைவோ அந்த உருக்கம், அந்த மேல் ஸ்தாய் போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே கீழ் ஸ்தாயில் இறங்கி பாடுவார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இதுனா எஸ்பிபியோட குரலில் பார்த்தோம்னா ஜென்ரலாக பாட்டு அப்படியே அந்த பாட்டில் அவர் குரல் அப்படியே நின்று அப்படியே சதிராடும்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த கர்நாடிக் ஸ்வரங்கள்லாம் பாடுறப்ப அப்படியே தெரிக்கும். அப்படியே தெலுங்கில் சங்கராபரணம்லாம் பாடினீங்கன்னா, அப்புறம் நம்ம இங்கே நம்ம காதல் ஓவியத்தில் இளையராஜா நிறைய பாடல்கள் கொடுத்துருப்பார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்தாள் மகாலட்சுமி, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வரங்கள்லாம் அப்படியே ஜதிகள்லாம் அப்படியே சும்மா அப்படியே பயங்கரமாக தெரிக்கும்.
1: முறையா இசை கத்துக்காதப்பவே வந்து இந்த அளவுக்கு, அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான்
0: ஆமாம்
1: கொஞ்சம்
0: ஆமாம்,
1: கொஞ்சமா கத்துக்க
0: கிட்டத்தட்ட அதுவும்
1: ஆரம்பிச்சிருந்தாரு.
0: கூட தன்னடக்கம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜானகி அம்மா கூட அது மாதிரி சொல்லுவாங்க,
1: அப்படியா?
0: நான் வந்து ப்ராப்பராக மியூசிக் கற்றுக்கல, எங்கள் வீட்டில் அக்கா வந்து கற்றுக்க போகிறப்ப தான் நான் போனேன் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க தன்னடக்கத்துக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு அந்த நாலேஜ் இல்லாமல் எப்படி இப்படிலாம் பாட முடியும்?
1: ஆனா அவர் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல வந்து, சொல்லியிருக்கும் போது யாராவது ஒருத்தர் புதுசா புது பாடகரா இருப்பாங்கல்ல, புது பாடகர் பாடும்போது கூட நான் சில நேரம் இது என்ன ராகத்துல அப்படின்னு நான் கேட்கறேன்னா, உடனே பாத்தியா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் எப்படி என்ன கேட்கிறாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கலாம். ஆனா நிஜமா அப்படி கிடையாது, எனக்கு உண்மையிலேயே அந்த ராகம் தெரியலனா தான் நான் அதை கேட்பேன்.
0: ஓஹோ
1: என்னால வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நீ இப்படி கொஞ்சம் உணர்வு கொடுத்து பாடியிருக்கலாம், இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலான்றதை தான் என்னால சொல்ல முடியுமே தவிர, கொஞ்சம் மேல போயிருக்கலாம், கீழே இறங்கியிருக்கலாம், இந்த ராகத்துல போய் அந்த ராகத்துல வந்து அப்படின்றத என்னால சொல்ல முடியாது அப்படின்றது வந்து ஒரு இன்டர்வியூல
0: சொல்கிறப்ப எனக்கு ஒரு
1: சொல்லியிருந்தாரு.
0: ஞாபகம் வருது, கவிஞர் வாலி கூட எஸ்பிபி பற்றி சொல்லுவார், எஸ்பிபியோட இசையில் கனம் உண்டு, ஏன் அவரோட உடலில் கூட கனம் உண்டு, அவர் தலையில் கனமே இல்லை அப்படின்னு
1: ஐயோ,
0: சொல்லுவார்.
1: அவர் குழந்தை மாதிரி இல்ல, யா ஒரு குழந்தைய பார்த்தாலும் குழந்தையா தான் இருப்பாரு, வயசானவங்களை பார்த்தாலும் குழந்தையா
0: ஆமாம்
1: தான்
0: ஆமாம்
1: இருப்பாரு, எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த அளவுக்கு இனிமையா பழகக்கூடியவர். நந்தா என் நிலா நீங்க சொல்லும் போது, ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு குட்டி பாப்பா வந்து அந்த பாட்டு பாடினாங்க. அப்போ வந்து அவர் சொன்னார், அந்த குட்டி பாப்பான்லாம் கூட பாக்கல, அதை வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சி அவன் சொன்னாரு, ஏய் இந்த பாட்டு வந்து எங்க போச்சுன்னு நான் மறந்திருந்தேன், இனிமே நான் என்னோட கான்செர்ட்ல கண்டிப்பா இந்த பாடலை வந்து நான்
0: பாடல்
1: பாடுவேன்
0: பாடணும்
1: அப்படின்னு அந்த பாப்பா கிட்டேயே சொல்லிட்டு அதுக்கப்புறமும் வந்து அதை பண்ணாரு.
0: நிச்சயமா
1: ஸோ
0: நிச்சயமா.
1: நேர்களே, இதே மாதிரி உங்களோட மனசுக்கு நெருக்கமான எஸ்பிபி அவர்களுடைய பாடலை நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம். அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சேர்த்து
0: சொல்லலாம்.
1: 938 548 106 101 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு

0: எஸ்பிபி அவர்கள் வந்து எவ்வளோ எளிமையானவர் அப்படின்றதுக்கு, எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு பாடல் வாய்ப்பு வருதுன்னா, இப்போ தான் முதல் முதல்ல ஒரு பாடகர் பாடப்போனால் எப்படி பாடுவாரோ அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த மரியாதையும் பணிவோடையும் வந்து போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கும் எல்லாத்தோட இதயங்கள்லையும் அவர் நிறைஞ்சு இருக்கிறாரு இல்லையா. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நினைவெல்லாம் எஸ்பிபி.
1: எல்லா பிளேபேக் சிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது மேடை பாடகர்களும் பாடி ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவாங்க. இதுலேயும் எஸ்பிபி கொஞ்சம் வித்தியாசமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். எப்படின்னா லைவில் பாடுறப்ப பார்த்தீங்கன்னா பாட்டோட அந்த ஒரிஜினல் சங்கதிகளை கொஞ்சம் லைட்டாக மாற்றி மாற்றி பாடுவார்.

0: செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.
1: செங்கமலம் மட்டுமா சிரிக்குது? கேட்டுட்டு இருக்கிற நம்மளாவும் சிரிக்கதான் செய்யறோம்.
2: நிச்சயமா, அதாவது பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம சிரிக்கிறதுலயும் போட்டி ரெண்டு பேருக்கும்.
1: அப்படிதான் எனக்கு சில பேரு இந்த பாடலை கேட்கும் போது இந்த சிரிக்கிற போர்ஷன் எல்லாம் இருக்குல்ல, எனக்கு அந்த பழக்கம் உண்டு, எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த சிரிக்கிற போர்ஷன் அவரு கொஞ்சம் எக்ஸ்பிரசிவ் அதிகமா பண்ணிருக்கிறதெல்லாம் வந்து ரீவைண்ட் பண்ணி கேட்போம். தெரியுமா, திரும்ப திரும்ப 10 செகண்ட் ஓட்டி ஓட்டி திரும்ப திரும்ப, ஐயோ அழகா இருக்கு அவர் சிரிக்கிறது அப்படின்ற மாதிரி.
2: சிரிக்கணுமே சிரிக்காம இயல்பா சிரிப்பாரு. அந்த சிறிய பறவை அந்த பாட்டுல கூட கடைசியா சிரிப்பாரு பாருங்க, அது பயங்கர ரொமான்டிக் சிரிப்புல கமலஹாசனுக்காக அவர் சிரிச்சது. கமலஹாசனே இப்படி இப்படி அவரு தடையில இப்படி கைய வச்சுக்கிட்டு இப்படி சிரிப்பாரு அந்த பாட்டுல. இது யாரு, எஸ்பிபியா இல்ல கமல்ஹாசனா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டோட அந்த ஒரு ரெண்டு பேருமே அழகு அழகான ஹீரோ ஹீரோயின்ஸ். அந்த செட்டப்பு அந்த மூணு விதமான இது வரும், ஒரு அது என்ன சூஃபி இது மாதிரி ஒரு இது வரும், அப்புறம் ஒரு ஃப்ரான்ஸ் இது மாதிரி ஒன்று காமிப்பாங்க, அப்புறம் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு பாட்டு வரும். அந்த மூணு செக்மெண்ட்டும் அந்த இதில் வரும். அது ஒரு ஃபியூஷன், அது அது ரொம்ப நல்லா இருக்கும். அதில் எஸ்பிபியும் அந்த ஜானகியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா புரிந்து விளையாட்டு இருக்கலாம்.
1: சரி, எனக்கு இப்ப நீங்க இதை சொல்லும் போது நீங்க எஸ்பிபி ஜானகியோட காம்பினேஷன் கொஞ்சம் இந்த பாட்டு போயிட்டு போது நம்ம பேசினோம்ல, எஸ்பிபி ஜானகியோட காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கல்ல. அது தாண்டி வேற யாரோட பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: சொல்லவே முடியாது. எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்தவரையிலும் அது உப்பு மாதிரி எந்த இதுல போட்டாலும் அது வந்து ருசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் இப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் நமக்கு வந்து அதாவது டிஎம்எஸ் சுசீலான்னு சொல்ற மாதிரி நம்ம இப்போ நம்ம ஒரு அறிவிப்பாளராக பார்த்தீங்கன்னா பாடல்கள்னு வந்துட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகின்னு அப்படியே வந்துடும் சேர்ந்துடும். அந்த

0: மாதிரி ஒரு
1: ஏன்னா
0: காம்பினேஷன்
1: அவ்வளவு
0: அது
1: பாடல்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து
0: பாடியிருக்காங்க.
1: பாடியிருக்கிறாங்க.
0: அப்புறம் எஸ்பிபி வாணி ஜெயராம் அது ஒரு ஜேர்னல், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஒரு மாலை வெயில் மாதிரி
1: நான்
0: இருக்கும்.
1: எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது வரலையே.
0: சித்ரா,
1: எனக்கு
0: சித்ரா எஸ்பிபி
1: சித்ரம்மா.
0: ரொம்ப நிறைய பாடல்களில், நான் ஆரம்ப காலங்களில் இந்த இப்போ இசை தட்டுக்கள் இப்போ கேசட்லாம் இருக்கும் இல்லையா,
1: ஆமா
0: அந்த
1: ஆமா.
0: மியூசிக் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வச்சுருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி ஜானகி எஸ்பிபி ஜானகின் இருக்கும். ஒரு ஒரு 90க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சித்ரா
1: சித்ரா.
0: எஸ்பிபி சித்ரான்னு அவ்வளோ சாங்ஸ் இருக்கும். எந்த சாங் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் என்ன பாடல்கள்னு சொல்ல முடியாது, அதாவது இளையராஜா மட்டும் இல்லாமல் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்லேயும் ரெண்டு பேரும் பாடின பாடல்கள் வந்து இப்படி இப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம பொன்மாலையில் கூட இன்றைக்கி ஒரு பாடல் பண்ணது, ஒரு காதல் தேவதை, அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பாடினாங்களா இல்லை கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களா
1: அப்படிதான்
0: அந்த மாதிரி இருக்கும். அந்த
1: இருந்ததுல.
0: ரொம்ப இயல்பாக பாடுவாங்க. எஸ்பிபியும் சித்ராவும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்காது, அப்படியே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்கும். 90களில் அது ஒரு சுகம்.
1: எனக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், அந்த சுஜாதா, அப்புறம் அனுராதா
0: ஆமாம்
1: அம்மா, இவங்க
0: நிச்சயமாக
1: இவங்க கூட
0: நிச்சயமாக
1: பாடுறதுலாம் வந்து ஏதோ ரெண்டு பேருமே வந்து அப்படியே ரொம்ப கொஞ்சி. எஸ்
0: குழைவாங்க
1: சுஜாதா, ரெண்டு பேரும் கொஞ்சி
0: சுஜாதா.
1: குழைகிறது வந்து அவ்வளோ அழகா இருக்கும்
0: ஆமாம்,
1: கேட்கறதுக்கு.
0: எனக்கு கூட அந்த என் வீட்டு தோட்டத்தில் அந்த
1: சர்க்கரை நிற்கிற சர்க்கரை
0: ஆமாம்
1: பாடல், அதெல்லாம்
0: மணக்கும் சந்தனமே
1: வேற
0: இதெல்லாம்.
1: லெவல்,
0: ஆமாம்
1: அதெல்லாம்
0: ஆமாம்
1: இல்லை.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஓகே, இப்போ நேயர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க
0: இது
1: அப்படின்னு பார்க்கலாம்.
0: பார்த்தீங்கன்னா இது குளித்தலையிலேருந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோடு சேர்ந்து திருச்சி வானொலியோடு சேர்ந்து நானும் வந்து பிறந்தநாள் வந்து கொண்டாடுறேன் எஸ்பிபி சாருக்கு வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பயணங்கள் முடிவதில்லை அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நோயாளி, அவர் வந்து ஒரு இருமல், அந்த இருமலில் பாதிக்கப்பட்டவர், இந்த இருமலை எப்படி அந்த ஸ்வரங்களுக்குள்ளே கொண்டு வர்றாத, இளையராஜா மியூசிக்கில் பயங்கர கண்டிப்பாக இருப்பார்னு
1: பெரிய
0: சொல்லுவாங்க
1: விஷயம்.
0: கம்போஸ்
1: ஆமா.
0: டைமில். அதனால் எப்படி வந்து இருமலை வந்து ஸ்வரம் பிடிச்சார் அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியம். நம்ம எப்படி இந்த மூச்சு விடுறதை ரசித்தோமோ அது மாதிரி இருமலையும் அந்த காலத்தில் 80களில் ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பாடல் ஒரு உதாரணம்னு அவர் சொல்லியிருக்காரு, குளித்தலை ஜாஸ் ஸ்டீஃபன்சன்.
1: இருமல் மட்டும் இல்ல, அதாவது அந்த கதாநாயகன் என்ன பண்ணாலும் அதுக்கேத்த மாதிரி அவருடைய குரலை வந்து
0: நிச்சயமா.
1: மாத்துறதுக்கான
0: அப்போ
1: ஒரு
0: நம்ம
1: வாய்ப்பு
0: வந்து
1: இருந்திருக்கு.
0: நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவாஜிக்கு எத்தனையோ பாடல்களை எஸ்பிபி வந்து பாடியிருக்காரு, அவரோட பையன் பிரபுவுக்கும் ஏராளமாக பாடியிருக்காரு, நடிகர் முத்துராமனுக்கும் பாடியிருக்காரு, அவரோட பிள்ளை கார்த்திக்கும்
1: கார்த்திக்கும்
0: அவ்வளோ பாட்டு
1: பாடி.
0: பாடியிருக்காரு, சிவகுமார் தொடங்கி சூர்யா வரைக்குமே எஸ்பிபி. எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா சூர்யாவுக்கு தானே அது பாடினது.
1: கார்த்திக்கும் பாடியிருக்காரு, தேவு படத்துல கார்த்திக்காகவும் ஒரு
0: கார்த்திக்கும்
1: பாடல்
0: பாடியிருக்காரு.
1: பாடியிருக்காரு.
0: அப்புறம் நம்ம அஜித், விஜய், பிரசாந்த், தனுஷ், அப்பாஸ், குணால் எல்லாத்துக்குமே பாடுவார்.
1: இப்ப நீங்க வந்து ஹீரோஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, இப்ப மியூசிக் டைரக்டர்ல பாத்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தொடங்கி இன்னைக்கு அனிருத் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பாடல் பாடியிருக்காரு. எந்த ஒரு மியூசிக் டைரக்டரும் அவரை தவிர்த்திருக்கவே முடியாது, கண்டிப்பா அவரை கூப்பிட்டுதான் இருக்கணும். என்ன ஒரு சின்ன வருத்தம் எனக்கு வந்து, சாய பயங்கர் மியூசிக்ல கூட அவர் பாடியிருக்கலாமே.
0: ஆனா எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு அதுலயுமே, சாய
1: அப்படியா?
0: பயங்கரோட அம்மாவோட பாடியிருக்காரு, ஹரிணியோட
1: அம்மா பாடியிருக்காரு,
0: அழகான ராட்சசியே, எப்படி அழகான பாடல் பாருங்க அது.
1: ஆமா கண்டிப்பா. அவர் வெறும் பாடகர் மட்டும் கிடையாது, ஒரு இசையமைப்பாளர், பின்னணி குரல் கொடுப்பார், டப்பிங் ஆர்டிஸ்ட், அவர் ரொம்ப அழகான டப்பிங் ஆர்டிஸ்ட், முக்கியமா தெலுங்குல கமலுக்கு ஆஸ்தான வந்து குரல் கொடுக்கிறவர்.
0: கமல் வாய்ஸ் தான், கமலுக்கு வந்து எஸ்பிபி வாய்ஸ் தான் தெலுங்குல.
1: ஆமா. சோ இப்ப அவருடைய இசையில சிகரம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.
0: பாட கேட்போம்.

0: தலைமுறைகள் தாண்டியோ எல்லாரோட மனசுலயோ இன்னமும் நின்றுட்டு இருக்கிற எஸ்பிபி அவர்களை தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நினைவெல்லாம் எஸ்பிபி, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக கீழாண்டார் விதி சண்முகம் ராஜலட்சுமி அவர் சொல்லியிருக்காங்க, எஸ்பிபி வந்து பாடல்களை கேட்குறது ஒரு சந்தோஷம், அவரை பற்றி நம்ம மணிக்கணக்காக பேசுகிறது அதை விட சந்தோஷம், நீங்கள்லாம் பேசி பேசி நாங்கள் கேட்குறது அதை விட இன்னும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஜேனர் தான், அந்த ஆடி மாதம் காத்தடிக்க அப்படிங்கிற பாட்டு ஒன்று 80களில் வந்தது இல்லையா, அதை வந்து ரொம்ப வித்தியாசமாக பாடியிருப்பாரு. அந்த குரலை கூட கொஞ்சம் லைட்டாக மாற்றியும் பாடுவார்,
0: மாற்றிருப்பாரு. அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறமா அவருக்கு அந்த தொண்டை நார்மல் ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். நான் குரலை மாற்றி, ஆனால் சில நேரம் என்னன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பிரசிவாக பாடக்கூடியவர் இல்லையா, அந்த மாதிரி நான் ரொம்ப அந்த பாட்டு எப்படி விஷுவல் ஆகிருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த விஷுவல் பார்க்கும்போது சில நேரம் வருத்தம் வரும், நம்ம இவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இந்த இடத்துல பாடியிருக்க தேவையில்லையோ, ரொம்ப நார்மலாக முடிச்சிட்டாங்களே அந்த இடத்துல அப்படின்னு சிலனது தோணும். ஆனா இதுவரைக்கும் ஏமாற்றத்தையே கொடுக்காத ஒரே ஒரு நடிகர் யாரு அப்படின்னா கமல்ஹாசன் தான். நான் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா பாடுறனோ அதை விட பல மடங்கு அவரு அங்க ஆன் ஸ்கிரீன்ல கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க.
1: ஆமா நிச்சயமா, அது எப்படி சிவாஜி கூட சொல்லுவாரா, டிஎம்எஸ் வந்து ஒரு பாட்டு பாடிட்டாருன்னா இவருக்கு ரொம்ப எளிதா இருக்குமா.

0: அடிக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 50% வந்து அங்கே வந்துருச்சு, 50%
1: கொடுத்தா
0: கொடுத்தா போதும்
1: போதும்.
0: அப்படின்னு. ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டது நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு, அவரே சொல்லியிருக்காரு. எப்படின்னா அந்த பொட்டு வைத்த முகமோ அந்த பாட்டுக்கு, அப்புறம் யமுனா நதி எங்கே, இந்த பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன இன்னும் கொஞ்சம் இளமையாக காமிச்சிக்கிட்டு அந்த பாடல் வரிகளை வாயாசிச்சேன். ஆனால் படத்தில் பார்க்குறப்ப தான் தெரியுது அவருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு குறைஞ்ச மாதிரி இருந்தால் தான். ஸோ எஸ்பிபியோட வாய்ஸும் தனக்கு வந்து பொருந்தி போனதில் அவருக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா வேறு பாடகர்கள் யாரும் தனக்கு பாட வேண்டாம், டிமஸ் பாடினா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லு. காலத்தோட கட்டாயம் இல்லாமல் எஸ்பி பாலசுப்ரமணியோட குரல் வந்து தனக்கு ரொம்ப பொருந்தி போனது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் வந்தது நீங்கள் சொன்னோன்னே.
1: அதே மாதிரி இந்த குருவாயூரப்பா பாடல் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, அந்த அந்த ஒரு வரிக்கு அந்த மூணு இடத்துல வர இடத்துல மூணு இடத்துலயும் வேற வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்திருப்பாரு.
0: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன அப்படிங்கிற
1: அப்படி ரெண்டு தடவை வைப்ரேட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா இந்த பாடம் முடிஞ்சா அப்புறம் எல்லாரும் ரேடியோ ஆஃப் பண்ணிருவாங்க, அதனால அந்த முயற்சி மட்டும் நான் எடுக்கல, அவரே வந்து பாடியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணு. நம்ம இளையராஜா சாருக்கும் நம்ம அப்படிதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம வந்து 52 வாரங்கள்ல 57 பாடல்கள் 57 படங்கள் அவர் வந்து பண்ணிருக்கிறாரு. ஒரு பாடலா இருந்தா கூட ஒரு 5 பாடலா தான் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு படத்துக்கு முழு நீள படத்துக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் செஞ்ச மாதிரியே இவரும் வந்து பாத்தீங்கன்னா கன்னட இசையமைப்பாளர் உபேந்திரகுமார் இருக்கார் இல்லையா, அவரோட இசையில 12 மணி நேரத்துல 21 பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி தெலுங்குலயும் வந்து அந்த மாதிரி பாடல்கள் பாடியிருக்கிறாரு. தமிழ்ல 16 பாடல்களுக்கு மேல ஒரே நாள்ல வந்து பாடியிருக்கிறாரு. இன்னொரு ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீக்கெண்ட் ஆனா ஊருக்கு போவோம்ல அந்த மாதிரி, இந்த சண்டே ஆனா பெங்களூர் போனா அந்த ஒரு நாள் அந்த ஒரு நைட்டுக்குள்ளார எல்லா பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து வந்துருவாங்களா, டம்மி போட்டு பாடுவாங்கல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணி இவர் பாடிட்டு வருவாராம். அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய
0: நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. நீங்க அந்த குருவாயூரப்பா சொன்னோன்னே எனக்கு திடீர்னு இந்த பணிவிடும் மலர்வனம் அந்த பாடல் ஞாபகம் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா பாடலோட ஓப்பனிங், அப்புறம் பாட்டு இடையில வருது, க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு டச் கொடுப்பாரு, இந்த பனிவீடும் மலர்வனம் பனிவீடும் அதுவே ஒரு 4-5 விதமா சொல்லிட்டு முடிப்பாரு. நமக்கு அந்த பாட்டோட நிறைவை அதை கேட்கிறவர் கேட்டாதான் நமக்கு வந்து 100% திருப்தி வரும். திடீர் நம்ம இங்கே பிளே பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா பனிவிடும் மலர்வனம் பாடத்தை வந்து அந்த நமக்கு ரிலேயில் கட் ஆகாத அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு அதை ரொம்ப பர்ஃபெக்டான பாட்டு, பர்ஃபெக்டாக பாடியிருப்பார்.
1: அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், நம்ம வந்து இதை அவாய்டே பண்ண முடியாது அப்படின்றது வந்து சத்யால வலையோசை பாடல், லதா மங்கேஷ்கர் அம்மாவோட சேர்ந்து அவங்க பாடினது. ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் ஆன டைம்ல லதா மங்கேஷ்கர் அம்மா வந்து வேற ஏதோ ஒரு பாடலுக்காக சென்னை வந்திருக்காங்க ரெக்கார்டிங்காக. அப்போ இளையராஜா சார் வந்து பாத்துருக்காங்க இங்க தான் இருக்கிறாங்க, இவங்களை எப்படியாவது நம்ம அதெல்லாம் பாட வைக்கணும் அப்படின்ட்டு உடனே டைரக்டருக்கு கமல் சார் கிட்ட எல்லாம் உடனே பெர்மிஷன் கேட்கிறாரு, நான் வந்து அவங்களை பாட வைக்கலாமா நம்ம படத்துல, அப்கோர்ஸ் ஏன் பாட முடியாது அப்படின்னு ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்குள்ளார ஒரு மெட் அமைச்சு அதை வந்து பாட வச்சிருக்காங்க. இன்னொன்னு அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, இளையராஜா சார் வந்து டம்மி பாடி கொடுத்து அதை அவங்க கேட்டு கேட்டு அதை ஹிந்தியில எழுதி வச்சு அவங்க பாடி இருக்கிறாங்க. ஆனா என்னதான் ஹிந்தியில எழுதினாலும் உச்சரிப்புல தமிழ்ல மாறும் இல்லையா, எப்படி வந்து இங்க இருந்து நம்ம எஸ்பிபி சார் அங்க போய் பாடும் போது அவங்க வந்து ப்ரொனன்சியேஷன் கத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி தமிழ் உச்சரிப்பை வந்து எஸ்பிபி சார் தான் லதா மங்கேஷ்கர் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இந்த பாடல வந்து
0: நிறைய அதான் அந்த பாடலை பத்தி ஒரு தகவல் என்னன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி மொழி தமிழ் மொழியில பாடுறாங்க அப்படிங்கறதுனால வாலி தான் அந்த பாட்டை எழுதிருப்பாரு. அவர் என்னன்னா இந்த ரெட்டை கிளவிலே எழுதிட்டாராம், ஈஸியா அப்படின்னு வர்றதுனால அவங்களுக்கு ஈஸியா முடிஞ்சு போச்சா. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஹெட்போன்ல கேட்கவே முடியாது, கேட்டோம்னா நமக்கு பயங்கரமா இதா இருக்கும். ஏன்னா எஸ்பிபி வந்து காதுல வந்து குசு குசுன்னு பேசுற மாதிரி இருக்கும், அவ்வளவு சூப்பரா பர்ஃபெக்டா அந்த பாட்டு இருக்கும்.
1: முக்கவாசி பாடல் அவர் பாடும் போது அப்படிதான் நமக்கு அந்த உணர்வு ஏற்படும்ல. இப்போ வந்து நம்ம அமராவதி படத்துல வந்து பாடின ஒரு பாடல் தான் இப்ப நம்ம போட போறோம்,
0: முதல் படம்
1: அஜித்துக்கு முதல் படம். அதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்ம எங்க எந்த ரேஞ்சுக்கு பேசுவோம், சிவாஜி சாரோட வாய்ஸுக்கும் இப்ப அஜித் வந்து புதுசா அப்பதான் உள்ள நுழையிறார், அந்த புது பையனுக்கு அதுக்கு அப்ப எந்த அளவுக்கு அவர் எங்கா இறங்கி பாடி இருக்கணும் அப்படின்றது இந்த பாட்டை கேட்கும் போது தெரியும்.
0: தெரியும்,
1: ஒரு டீனேஜர் பாடுற ஒரு குரலாவே தெரியும்.
0: எஸ்பிபி ஒரு சுரங்கம்னு சொல்லலாம், அப்படியே தோண்ட தோண்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்துல முதல் முதல்ல அஜித் குமாரை வந்து திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தின எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். எந்த இடத்துலயும் அவர் தன்னை இந்த மாதிரி சொன்னதே கிடையாது, தமிழ் சினிமாவுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் அவர் கொடுத்திருக்காரு, ஆனா அதை பத்தி அவர் சொன்னதே இல்லை. அதெல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட அந்த இசை ஆளுமையோட பெருந்தன்மை வந்து பெரிய லெவல்ல நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கு.

0: நினைவெல்லாம் எஸ்பிபி. நம்ம வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. நேர் யார் அனுப்பியிருக்கிறாங்க அடுத்தது? நீங்க
1: பார்த்தீங்கன்னா குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பிச்சிருக்காங்க. வாழ்வே மாயம் படத்துல வந்தனம் என் வந்தனம் அந்த படல எக்ஸ்கியூஸ் மீ சாரி அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழகா, அந்த புன்னகை சுந்தரம் பூவிழி சுந்தரம் அப்படிலாம் சொல்லுவார்ல, அதெல்லாம் நானே கேட்டு கேட்டு மயங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை வந்து பிற மொழிகள்லேயும் சில பாடகர்கள் பாடியிருக்காங்க, ஆனால் தமிழில் எஸ்பிபி பாடின மாதிரி அந்த பாட்டு இல்லை அப்படின்னு அவங்க அனுபவத்தையும் பகிர்ந்திருக்காங்க. குமரநகர் லட்சுமி
0: குமரநகர்ல இருந்து ஸ்ரீபிரியாவும் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன ஒரு ஒற்றுமை, குமரநகர்
1: அந்த நடிகை பேர் கூட ஸ்ரீபிரியா தானே அந்த படத்துல,
0: ஸ்ரீபிரியா இவங்க வந்து இவங்க தகிடத்ததுமி பாடல் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கும், ஜதி எல்லாம் அவ்வளோ சுத்தமா பாடுது.
1: அதுல என் பேனா என் பேனா அப்படிங்கறதெல்லாம்
0: ஆச்சரியக்குரிய அந்த மாதிரி
1: ஆச்சரியக்குரிய. ஆமா ஆமா,
0: கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கறது எப்படி போச்சுன்னே தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அவர் மேல நமக்கு கொண்ட காதலை வந்து நிறையவே காமிச்சிருக்கோம். நேயர்களும் வந்து அந்த அளவுக்கு தான் பகிர்ந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்றதுக்கு எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு எல்லார்கிட்டயுமே இல்ல.
1: நிச்சயமா
0: ஒரு பாடகர் அப்படின்னா பாடலை பாடிடுவாங்க, ஒரு கலைஞர் அப்படின்னா ஒரு பாடலுக்கு உயிர் கொடுப்பாங்க. ஆனா எஸ்பிபி அவர்கள் இந்த பாடலாவே மாதிரி மாறி நம்மளோட இதயங்கள்ல வந்து எப்பயுமே வாழ்ந்துட்டே இருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வந்து ஒரு குரல் இருந்தது அப்படின்னா அது நிச்சயமா எஸ்பிபி அவர்களுடைய குரலா தான் இருக்க முடியும். மழை பெய்யும் போது ஜன்னலோரமா உட்கார்ந்து கேட்கிற ஒரு பாடல்லையும், திருவிழா கொண்டாட்டத்துல ஒழிக்கிற ஒரு

0: உற்சாக பாடலா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு மூலையில இந்த உலகத்துல எப்பயுமே நம்ம கூட எஸ்பிபி அவர்கள் சேர்ந்து இருந்துட்டேதான்
1: இருப்பாரு. அதாவது எத்தனையோ சிறப்புகள், எத்தனையோ சுவாரஸ்யங்கள் அடங்கியிருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற இசை என்சைக்ளோபீடியாவில். அதில் கொட்டி கிடக்குது கடல் அளவு, அதில் வெட்டி எடுத்தது ஓரளவு தான். இந்த ஒரு மனநிறைவோடு விடைபெறுகின்றோம்.
0: நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவந்தன்,
1: உங்கள் அன்பு நண்பன் எல் கௌதமன்.

நேர்களே, உங்களை நினைவிற்கு நமது திருச்சி முதல் அலைவரிசையில் இன்றிரவு மணி 9:30க்கு அகஸ்டோ அவர்கள் எழுதிய அலையும் ஆசைகள் நாடகம் இடம்பெறவிருக்கிறது. இன்றிரவு மணி 9:30க்கு அலையும் ஆசைகள் நாடகம் கேட்கலாம். இணைந்திருக்கின்றோம் இனிய ராகத்தில்.

0: இணைந்திருந்தோம் இதுவரை இனிய ராகத்தில். திருச்சி மத்தியாலய 936 கிலோ ஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஒன்பது மணி 30 நிமிடம். ஆகாஷ்வாணி
2: அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ, நடித்துள்ளவர்கள் பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர்.

0: தினேஷ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் மேரேஜ் எப்படி நடந்தது?
1: மேரேஜ் கூட யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியாவிலிருந்தெல்லாம் வரேன்னாங்களே, எல்லாம் வந்தாங்களா?
0: சரி, அவங்கள விடு. கல்யாண சாப்பாடு எப்படி இருந்தது?
1: ஆஹா ஓஹோவா இல்ல ஓகேவா?
0: தினேஷ், தினேஷ், என்ன அப்படி பாக்குற? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: என்ன கேட்ட?
0: என்ன கேட்டேனா? உன் காலேஜ் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: சுந்தர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
0: தப்பு பண்ணிட்டியா?
2: எஸ், புதுசா கட்டின அந்த திவ்யா கல்யாண மஹாலுக்கு போயிருக்கவே கூடாது.
0: ஏன்பா? ஏன்?
2: ஏன்னா எனக்குள்ள பொறாம வந்துருச்சு. எப்பவுமே நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டது இல்ல.
0: அதுக்கு அவசியமே இல்லையா தினேஷ்? நீ யாரு? கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ல நல்ல கம்பெனில வேலை, கை நிறைய சம்பளம். இப்ப நீ என்னடனா, இன்னமும் திவ்யா மகால யாரோ ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிட்டு வந்த, அதனால பொறாம, அது இதுங்கிற?
2: ஆமா, எனக்கு பொறாம பொறாம.
0: தினேஷ், ஏன் அதையே திருப்பி திருப்பி சொல்ற? கார்த்திக் கல்யாணத்துல என்ன நடந்தது?
2: சுந்தர், அந்த கல்யாணம் சாதாரணமா நடக்கல, பெரிய கோலீஸ்வரன் கல்யாணம்.
0: இருக்கட்டும், நீ ஏன் அதுக்கு பொறாம படணும்?
2: கார்த்தி படிப்புல ரொம்ப ரொம்ப சுமார், அவன் தகுதிக்கு டூ மச்.
0: நீ என்ன சொல்ல வரேன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. நீங்கெல்லாம் கார்த்திக்கு உதவாத கேசு, இவன் லைஃப்ல தேர்றது கஷ்டம், தோக்கறது நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க.
2: கரெக்ட். ஆனா அவனுக்கு லைஃப்ல இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல.
0: பார், பொறாம படுறத நிறுத்திட்டு இப்ப பிராக்டிக்கலா என்ன பண்ண போற அது சொல்லு.
2: ஆசைப்பட போறேன். எஸ், ஆசைப்பட போறேன். கார்த்திக்கை விட ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு.

0: இல்ல இல்ல, நாலு மடங்கு பெரிய இடமா பொண்ணு பாக்க போறேன். சுந்தர் நீ சொல்லு, இது நியாயமான ஆசையா இல்ல பேராசையா?
1: பேராசைன்னு சொல்லவே மாட்டேன், நீ யாருன்னு காட்டு.
0: காட்டுறேன் காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் ரெண்டே மாசத்துல நான் யாருன்னு காட்டுறேன். அதே திவ்ய மகால்ல என் கல்யாணத்தை ஓஹோல் பண்றேன் பாரு.
1: வா ராஜன், வா வா.
2: வந்துட்ட வரதா? வந்துட்டேன் வரதா. எங்க உன் அருமை மக செல்வி வீட்டுல இல்லையா?
1: அவ திவ்ய மகால் மண்டபத்துக்கு போயிருக்கா.
2: நிஜமாவ சொல்ற? திவ்ய மகாலா?
1: என்னது திவ்ய மகால்? இன்னமும் தாஜ்மஹால் மாதிரி வாய புலந்து கேக்குற.
2: வரதா, எப்பவாவது நீ திவ்ய மகால் போயிருக்கியா? அட்லீஸ்ட் அந்த ரோடு பக்கமாவது.
1: நான் ஏன் போகணும்?
2: ஒரு தடவை போய் பாரு, அங்க நடக்கிற கல்யாணம் சாதாரண ஆளுங்க கல்யாணமே இல்ல.
1: மசாலா ஆளுங்க கல்யாணமா?
2: ஜோக் அடிக்கிறத நிறுத்துப்பா. சரி செல்வி, ஏன் அந்த திவ்ய மகாலுக்கு போனா?
1: அங்க ஏதோ ரிசப்ஷனா.
2: என்னது ரிசப்ஷனா? அங்க திவ்ய மகால ரிசப்ஷன் வைக்கிற அளவுக்கு நம்ம செல்விக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா?
1: மறுபடியும் வாய் புலக்காத, கல்யாண பொண்ணு ஃப்ரெண்ட் இல்ல.
2: அப்ப மாப்பிள்ளையா?
1: ரெண்டு பேரும் இல்ல. கல்யாண ரிசப்ஷன்ல லைட் மியூசிக், அதுல பாடுற ரேவதி நம்ம செல்வி கூட படிச்சுவ, பிரமாதமா பாடுவா. ரொம்ப நாளா கச்சேரிக்கு வாவான்னு கூப்பிட்டுந்தா, அதுக்காக தான் போயிருக்க. அதோ செல்விய வந்துட்டாளே.
2: அடடே வாமா செல்வி.
3: வாங்க அங்கிள், எப்ப வந்தீங்க?
2: நான் வந்து 6 நிமிஷம் ஆச்சு, உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன்.
1: உன் ஃப்ரெண்டு ரேவதி எப்படி இருக்கா?
3: ரேவதி கார்ல தான் இருக்கா.
1: உன்ன விட்டுட்டு போக வந்தாளா? ஏன் உள்ள வர சொல்றது தானே?
3: கார் பார்க் பண்ண இங்க இடம் இல்ல, வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துருவா.
2: செல்வி, அந்த திவ்ய கல்யாண மகால் எப்படிமா இருக்கு?
3: அத யார் பார்த்தா? என் ஃப்ரெண்ட் ரேவதி லைட் மியூசிக்ல பாடினா, அத கேக்கத்தான் போனேன்.
2: என்ன பொண்ணுமா நீ, ஹால ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்க வேணாமா?
3: எதுக்கு? என் கல்யாணம் என்ன அங்கேயே நடக்க போகுது?
2: நடக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிட்டா இப்படி?
3: அங்கிள், என் உயரம் எனக்கு தெரியும்.
4: ஓ, உயரம் 5 அடி 6 அங்குலம்னு எனக்கும் தெரியும்.
1: ஆமா ரேவதி, எப்படி இருக்க? இன்னைக்கு லைட் மியூசிக் நல்லா போச்சா? நல்லா பாடினியா?
4: உங்க செல்வியவே கேளுங்களேன்.
3: பிரமாதமா போச்சுப்பா. அதுவும் ரேவதி பாடின ஒவ்வொரு பாட்டுக்கும் பயங்கர கைத்தட்டல்.
1: அதான் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ரேவதி பாடி பாடி வீடு மொத்தம் கப்பு ஷீல்டா இருக்கே.
4: அங்கிள், உங்க செல்வி மட்டும் என்ன?
2: என்னது செல்வி பாட்டெல்லாம் பாடுவாளா?
4: பாட்டு இல்ல, பிரமாதமா நடிப்பா.
2: நடிப்பா? வருதா? சொல்லவே இல்லையே. ஏமா செல்வி, இந்த வீட்டுக்கு வரேன் போறேன், எப்பவாவது ஒரு தடவையாவது அங்கிள் கிட்ட நான் நல்லா நடிப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னியம்மா நீ?
1: ராஜன், அதை இப்ப சொல்லி என்ன ஆக போகுது?
2: பெரிய கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன், அதுல ஒரு டிராமா போடுறாங்க, அதுக்கு ஒரு நடிகை வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க.
1: நடிகைகளுக்கு என்ன பஞ்சமா? அதான் எவ்வளவு பேர் இருக்காங்களே.
2: ஆனா நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கிடைக்குமே, அதுவும் எங்காவது கடனா 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு நீ கேட்டுட்டே இருந்தல, அதுக்கு உதவுமேன்னுதான்.
4: அங்கிள், அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம செல்வி அதுல நடிக்கிறா.
1: என்ன ரேவதி, நீயே முடிவு பண்ணிட்ட?
4: எழுத்தாளர் பெர்னாட்ஷா என்ன சொல்லிருக்கார் தெரியுமா?
1: என்ன சொன்னார்?
4: வாழ்க்கையில முன்னேறணும்னா சந்தர்ப்பம் கிடைக்குதா பாரு, இல்லன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. செல்விக்கு சந்தர்ப்பம் இப்ப தானா கிடைச்சிருக்கு, தவற விட கூடாது அங்கிள். சோ செல்வி அந்த ஆபீஸ் டிராமாவில நடிக்கிறா.
3: ரேவதி நீ சும்மா இருக்கியா?
4: முதல்ல நீ சும்மா இருக்கியா? நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அத வெளியில காட்டி மேல மேல போகணும். எப்பவோ குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாரு செல்வி, நான் சொல்றத கேளு. எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது, விட்டுறாதடி.
3: எப்படி சொல்ற?
4: நம்பர் 1, அது பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னால நீ பிரமாதமா நடிச்சு பேர் வாங்கிட்டேன்னு வையே, அவங்க உன்ன பத்தி விசாரிப்பாங்க. நம்பர் 2, அந்த அறிமுகத்தை வச்சு உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கலாம்.
1: ரேவதி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற வேலையா?
4: ஏன் நடக்காது? எனக்கு நடக்கல.
2: உனக்கு என்னமா நடந்தது?
4: ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன், அங்க லைட் மியூசிக் நான் பாட போனேன். அன்னைக்கு கச்சேரி ஓஹோ, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பாராட்டினாங்க. அதுல கணேஷ்னு ஒரு யங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அறிமுகம் கிடைச்சது.
1: ராஜன், கணேஷ் வேற யாரோ இல்ல, இப்ப அவரதான் ரேவதி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா.
2: அப்படியா?

0: இடத்தில் ஒரு சூப்பர் நடிகை கிடைச்சிட்டா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க.
1: என்ன வரதான் செல்வி, என்ன சொல்ற?
0: இவங்களை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க அங்க போய் ஓகே சொல்லுங்க அங்கிள்.
1: ஓகே
2: சுந்தர், இந்த ஸ்வீட். ஏய் என்ன ஒண்ணே ஒண்ணு எடுக்கற ஸ்வீட் பாக்ஸ் உனக்கு தான்.
3: சூப்பர், ரொம்ப பிடிச்ச ஜிலேபி. ஆமா, என்ன விசேஷம் அன்னைக்கு?
2: உன்கிட்ட என்ன சொன்ன?
3: என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன பாக்ஸ் நீயே எடுத்துக்கிட்ட?
2: அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு முதல்ல சொல்லு, நான் தரேன்.
3: என்ன சொன்ன? என்ன சொன்ன? பிளீஸ் ஒரு சின்ன க்ளூ கொடு. திவ்யா மகால், எஸ் உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கல்யாணம். அப்போ நீ போராமப்பட்ட கார்த்திக்கு விட நாலு மடங்கா கிடைச்சு விடுச்சா?
2: எஸ், பணக்கார குடும்பம், ஒரே ஒரு பொண்ணு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான்.
3: போச்சுடா, எப்ப கண்டிஷன் ஒன்னு வருதோ கூட வில்ல மாதிரி. என்ன இப்ப நீ வேலை பாக்குற கம்பெனி கூட இன்னும் வேற ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ண சொல்றாளா?
2: நோனோ, இதுவே பெரிய கம்பெனி. ஆனா
3: ஆனா என்ன தினேஷ், இந்த ஆனாவுலதான் பெரிய மேட்டரே இருக்கு. போகுது. என்ன ஆனா?
2: அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு.
3: அதான் சொல்லிட்டியே.
2: அதுவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவங்க கண் முன்னே இங்கேயே சென்னையிலேயே தான் இருக்கணுமா?
3: ஓஹோ, பெங்களூர், பாம்பே, டெல்லி இல்லாம சென்னையிலேயே இருக்கணும், அவ்வளவுதானே? நீ சொல்ல வேண்டியதுதானே, சென்னையை விட்டு மாத்தவே மாட்டாங்கன்னு.
2: சான்ஸே இல்லேன்னு நானும் கிளியரா சொல்லிட்டேன். இருந்தாலும்
3: எப்பா தினேஷ், இந்த இருந்தாலும் ஆனா மாதிரி ஒரு வில்லங்கமான மேட்டர் தான்.
2: ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க.
3: சரி, பொண்ணு பாத்துட்டியா?
2: கண்ணிலேயே காட்டலையே.
3: போட்டோல இல்ல செல்போன்ல அது மாதிரி?
2: நோனோ.
3: சோ ரெண்டு வாரத்துல எஸ் ஆர் நோ சொல்லணும். சரி, என்ன சொல்ல போற? எஸ் ஆ நோவா?
2: நோ சொல்லுனா எஸ் தான்.
1: வணக்கம் கண்ணன் சார், ரொம்ப பிஸியா? பிஸினா நான் நாளைக்கு வரேன்.
4: ராஜன், நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன்.
1: என்ன மேட்ரா?
4: இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. ஆபீஸ் ட்ராமாவோட நடிகை கேட்டானே,
1: இன்னும் யாரும் வரலையா?
4: வந்தாங்க, வசனத்தை சரியா பேச வரலையே. அரை மணி நேர டிராமாவுக்கு நடிகைக்கு 20,000 தர்றோம். பிரமாதமா பேசி நடிக்க வேண்டாமா? அப்பதானே கலை நிகழ்ச்சிக்காக ஆபீஸ் பணத்தை நான் சரியா செலவு பண்றேன்னு பேர் கிடைக்கும். இல்லன்னா அடுத்த வருஷம் டிராமா பேரை எடுத்தா குருமா தான்.
1: நான் இப்ப ஒரு நல்ல வசனம் பேசுற நடிகையா கொண்டு வந்தா அவங்களுக்கு 20,000 ரூபாய் தருவீங்க, கரெக்டா?
4: என்ன புதுசா கேக்குறீங்க? இதனா அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி யாராவது இருந்தா போன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்குள்ள நடிகை கிடைச்சாகணும்.
1: கிடைச்சாச்சு, இப்பவே இங்கேயே.
4: எங்க எங்க?
1: முதல்ல ரிசப்ஷனுக்கு போன போட்டு அங்க செல்வின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களை வர சொல்லுங்க.
4: தோ போன் பண்றேன். ஹலோ ரிசப்ஷனா? அங்க செல்வின்னு ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்கள என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஆமா ராஜன், செல்வியோட வர வேண்டியதுதானே?
1: வந்திருந்தா இன்னும் நடிகை உங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னும் நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. வாமா செல்வி, இவர் தான் மிஸ்டர் கண்ணன். இந்த நாடகத்தோட கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவர் தான்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் செல்வி. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இது இந்த நாடகத்துல வர முக்கியமான வசனம். இத தெளிவான வசன உச்சரிப்போட ஏத்த இறக்கமா கரெக்டா படிச்சு காட்டுங்க. இந்தாங்க புடிங்க.
5: படிக்கட்டுமா சார்?
4: படிங்க.
5: அப்ப எனக்கு 10 வயசு. அம்மாக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், உடனே ஆபரேஷன் பண்ணணும். அம்மா அது ரொம்ப ரேர் பிளட். 1 மணி நேரத்துல கிடைக்கலன்னா அம்மா இல்ல, அப்பா அங்க இங்கன்னு அலையிறாரு. கிடைக்கல, இன்னும் 10 நிமிஷம். அப்ப நர்ஸ் ஓடி வந்து ஒரு தகவல் சொன்னாங்க, இங்க அட்மிட் ஆகியிருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் மனைவிக்கு கூட இதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான், அவங்களுக்கு தேவை 2 யூனிட் தான். அவருக்கு இருக்கிற செல்வாக்கால இப்ப அவர்கிட்ட 10 யூனிட் இருக்கு. அவர்கிட்ட போய் கேளுங்க உடனே. அப்பா என் கைய புடிச்சிட்டு அந்த பணக்கார கால விழுந்து கெஞ்சுறாரு. நான் அங்கிள் அங்கிள் அழறேன், ஆனா அந்த பணக்கார் கண்டுக்கவே இல்ல. அப்ப நர்ஸ் மெதுவா வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க, சார் பிளட் எல்லாம் வேண்டாம், அந்த அம்மா இறந்துட்டாங்க.
1: சூப்பர்
4: செல்வி, போதுமா, ரொம்ப பிரமாதம். இந்தாங்க இந்த அட்வ

0: வாங்கிக்குங்க, 10,000 ரூபாய். அடுத்த வாரம் நாடகம் தயாராயிடுங்க. ராஜன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா, ஒரு நல்ல நடிகையை அறிமுகப்படுத்திட்டீங்க. என்ன தினேஷ், பொண்ணு வீட்டுல இருந்து ஏதாவது நியூஸ் உண்டா?
1: நியூஸ் அங்க இல்ல, இங்க ஆபீஸ்ல ஒரு சூப்பர் நியூஸ். இப்போ இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு பதிலா வீரபத்ரன் ஒருத்தர் வராரு அடுத்த வாரம்.
0: வீரபத்ரனா? பேரே அதிரது இல்ல. சரி, இப்ப யார் வந்தா உன்னை என்ன பண்ண முடியும்?
1: ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா வீரபத்ரனை ஒரு இடத்த போஸ்டிங்ல போடுறாங்கன்னா ஆபீஸே தலைகீழா மாறின மாதிரிதான்.
0: ஓஹோ, ஆபீஸ் கேலண்டர், வால் கிளாக் எல்லாத்தையும் தலைகீழா திருப்பி வச்சிருவாரா?
1: ஜோக் அடிக்காத. அந்த வீரபத்ரன் இங்க இருக்க போறது 3 மாசம் தானா?
0: 3 மாசம் தானே. கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும்.
1: ஆனா அந்த வீரபத்ரன் எஃபெக்ட் அப்படியே இருக்கும். 4 மடங்கு மிலிட்டரி டிசிப்ளின்.
0: தினேஷ், நீ சொல்றத பார்த்தா அந்த வீரபத்ரன் ஒரு மாதிரி ஆள் மாதிரி தெரியுது.
1: இப்பதானே வந்திருக்காரு, இன்னும் 3 மாசம் இருக்க போறாரு. என்ன நடக்க போகுதோ?
2: என்ன வரதன், நான் வரப்ப எதிரில யாரோ திட்டிக்கிட்டே கோமா பேசிட்டு போனாரு. யார் அவரு?
0: பக்கத்து வீட்டுல யாராவது இருக்கும்.
2: சும்மா கதை விடாத, அந்த ஆள் உன் வீட்டுல இருந்துதான் வந்தான். நான் பாத்தேன செல்வி, உன் அப்பா ஏதோ பொய் சொல்றாரு. நீ சொல்லுமா, யார் அது?
3: அதான் அங்கிள், அப்பா 20,000 கடன் வாங்கினாரே அவரே தான்.
2: சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் பணம் வரும் குடுத்துறேன்னு
3: அப்பா சொன்னாரு. ஆனா அத காதலியே வாங்காம சத்தம் போட்டுட்டு போறாரு.
2: அட்வான்ஸ் கொடுத்தாங்களே 10,000 ரூபாய், அத குடுத்துருக்கலாம்ல?
3: அது வேண்டாம் அங்கிள், ஒரேடியா மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம்.
2: சரி விடு. சரி, நாடக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா?
0: இன்னைக்கு நாடகம்னா கூட செல்வி ரெடி. ராத்திரி பகலா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறா. கண்ணாடி முன்னால் நின்று நடிச்சு நடிச்சு பாத்துக்கிறா. என்னமோ நல்லா வரணும், அவ்வளவுதான்.
2: செல்வி நீ கவலைப்படாதமா, ஓஹோன்னு வருவ. ரேவதி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இந்த ஆபீஸ் நாடகத்தினால வருதா இல்லையா பாரு.
3: இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள்.
2: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா, இன்னைக்கு சாயங்காலம் நாடக ரிஹர்சல் இருக்கு, மறந்துடாத.
3: மறப்பேனா? நேரா நான் அங்கேயே வந்துடுறேன்.
2: ஓகேமா, வந்துரு.
0: குட் மார்னிங் சார், என் பேர் கண்ணன்.
2: ஆஹா, நீங்க தான் ஆபீஸ் கல்ச்சரல் அசோசியேஷன் செக்ரட்டரியா?
0: ஆமா சார், 10 வருஷமா செக்ரட்டரியா இருக்கேன். காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ரிசப்ஷன் ஷோ கேஸ்ல பாருங்க, டிராபிக் கப்ஸ்
2: எல்லாம். டிராபியா கப்ஸா? மொத்தத்துல ஆபீஸ் வேலை பார்க்காம 10 வருஷமா டிராமா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க.
0: அப்படி இல்ல சார்.
2: என்ன அப்படி இல்ல? அப்படிதான், இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட்ல கம்பெனி டெவலப்மெண்ட் பார்க்காம டிராமா காம்படிஷன்ல ஜெயிக்கிறது பெருசா போச்சா உங்களுக்கு?
0: சார் சார் சார், அப்படி இல்ல சார்.
2: என்ன அப்படி இல்ல? அப்படிதான், இனிமே டிராமாங்கிற பேச்சு இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது.
0: ஓகே சார், அடுத்த வருஷத்துல இருந்து நிறுத்திக்கிறேன் சார்.
2: அடுத்த வருஷம் என்ன அடுத்த வருஷம்? இப்பவே இந்த வருஷமே ஸ்டாப் பண்ணுங்க
0: சார். சார் சார் ப்ளீஸ், இந்த ஒரே 1 வருஷம் மட்டும் அலோவ் பண்ணுங்க சார். நாடகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சார், அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும் சார்.
2: ஓஹோ, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறது கஷ்டம், அங்க டிராமால நடிக்கிறது சந்தோஷமா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க. ஒரு டிராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க.
0: சார் சார் சார், இல்ல சார்.
2: டோன்ட் வேஸ்ட் மை டைம், நீங்க போயிட்டு தினேஷ் அனுப்புங்க.
4: குட் மார்னிங் சார்.
2: வெரி குட் மார்னிங் தினேஷ், உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், எக்ஸலன்ட்.
4: ரொம்ப தேங்க்யூ சார்.
2: உங்களை மாதிரி இங்க ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்தா நம்ம கம்பெனி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ போயிடும்.
4: தேங்க்யூ சார்.
2: உங்க திறமைய நீங்க இந்த சென்னை பிரான்ச்ல மட்டும் காட்டினா போறாது, மத்த பிரான்ச்லயும் காட்டணும். சென்னைக்கு சமமா அந்த பிரான்ச்சஸும் வளரணும் இல்லையா? அதனால ஏன் பதறீங்க? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சம்பளத்தோட ஹரியானா பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன்
4: சார். சார், எனக்கு ஹரியானா வேணாம் சார், சென்னையே போதும் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார்,
2: அத முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல, இந்த ஆபீஸ்.
4: சார் இருக்கலாம் சார், ஆனா எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இங்கேயே இருக்கேன் சார். ப்ளீஸ்.
2: பெரிய கமிட்மெண்ட் எனக்கு இல்லாததான், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நீங்க ஹரியானா போறீங்க, கம்பெனிய டாப்புக்கு கொண்டு வரீங்க. ஓகே, என்ன பேசாம நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க.
4: ஓகே சார்.
2: இன்னும் சத்தமா சொல்லுங்க.
4: ஓகே சார்.
2: அது வணக்கம் கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதான் நானும் செல்வியும் நேரம்.

0: ஆபீஸ்க்கே வந்துட்டோம்.
1: நாடகம் வசனம் முழுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார்.
0: தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட செல்லி அப்படியே சொல்லுவா, வசனம் மட்டும் இல்ல நடிச்சே காட்டுவா சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த கேரக்டர், ஏழ்மையான குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணு கட்டுற புடவை வறுமைய காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால செல்வி அத காட்டு.
1: இதான் சார் அந்த புடவை. எப்படி சார் அந்த கேரக்டருக்கு இது சரியா இருக்குமா?
0: இந்த பழைய புடவைக்கு செல்வி கடை கடையா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கா. சும்மா கையில வாங்கி பாருங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை சரியில்லைன்னா நோ ப்ராப்ளம், வேற புடவை மாத்தி தருவாங்க.
2: அவங்க மாத்தி தருவாங்க சார், ஆனா நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன்.
0: கண்ணன் சார் என்ன சொல்றீங்க?
2: சாரி, டிராமா நடக்காது, கேன்சல் ஆயிடுச்சு.
0: ஏன் சார்?
2: புதுசா வந்த ஆபீசர் நாடகம் நடத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் சார்.
0: அடடா, நாடகம் நடத்தக்கூடாதா? அப்புறம் ஏன் சார் செல்வி இங்க வர சொன்னீங்க? நாடகத்துல வர வசனத்தை வேற கொடுத்து அதை படிக்க சொல்லி பிரமாதம் அப்படி இப்படின்னு உசு பேத்துனீங்களே சார்.
2: ரொம்ப சாரி சார்.
0: சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா?
2: சார், இந்த புது ஆபீசர் வருவாரு, இப்படி சொல்லுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல சார்.
1: அங்கிள், இனிமே இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். வாங்கின அந்த அட்வான்ஸ் 10,000 அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம்.
0: செல்வி, அந்த அட்வான்ஸ் 10,000 நாம ஏன் திருப்பி தரணும்? நீ இதுக்காக ராத்திரி பகல வசனத்தை படிச்சிருக்க, நடிப்ப பிராக்டிஸ் பண்ணிருக்க, அந்த கேரக்டருக்கு ஏத்த புடவைய கடை கடையா ஏறி உன் பணத்தை போட்டு வாங்கியிருக்க, கஷ்டப்பட்டு இருக்க.
1: அங்கிள், நான் இத கஷ்டமா நினைக்கல, எனக்குள்ள இருந்த ஆர்வம், இத நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன்.
0: என்ன பொண்ணுமா நீ, இப்படி அப்பாவியா இருக்கியம்மா. சரி, உன் இஷ்டம். மிஸ்டர் கண்ணன், அட்வான்ஸ் பணத்தை நாங்க இங்க வந்து தரமாட்டோம்.
1: அங்கிள்,
0: செல்வி நீ பேசாம இரு. இந்தாங்க இது அட்ரஸ், இங்க வந்து ஆள் அனுப்பி நீங்களே வாங்கிக்கோங்க.
3: தினேஷ், பொண்ணு வீட்டுல கொடுத்த அந்த டைம் எப்ப முடியுது?
4: நாளைக்கு முடியுது, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல.
3: என்ன தினேஷ் திடீர்னு இப்ப இந்த மாதிரி சொல்ற?
4: ஆமா சுந்தர், அநேகமா நான் தோத்துருவேன். எந்த கார்த்திகை நினைச்சு சவால் விட்டேனோ அது வெறும் வாய்ஸ் அவடால் தான்.
3: இந்த பார், ஆபீஸ்ல என்னமோ நடந்திருக்கு, அது என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு.
4: அதான் சொன்னேனே, ஆபீஸ்ல புதுசா வந்த வீரபத்ரன் எல்லாத்தையும் தலைகளா மாத்திக்கிட்டு இருக்காருன்னு. என்ன, ஹரியானாக்கு மாத்த முடிவு பண்ணிட்டார்.
3: ஹரியானாவா? நீ சென்னையை விட்டு போனா நீ பார்த்த அந்த பெரிய இடமும் ஒன்னு விட்டு போயிடுமே.
4: நிச்சயமா போயிடும். அதான் என் கூட வேலை பாக்குற கண்ண ஒரு பிளானோட இப்ப இங்க வரேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு 30,000 ஆகும்னு என்கிட்ட பணமும் வாங்கிருக்கான்.
3: பணம் ஓகே, என்ன பிளானா?
4: தெரியலையே, கண்ணா வந்தாதான் தெரியும். இரு, காலிங் பெல் சத்தம் கேக்குது. அநேகமா கண்ணன் தான். வா கண்ணா, இவர் தான் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
2: ஹலோ சார். தினேஷ், கொஞ்சம் இப்படி வரையா, பர்சனலா பேசணும்.
4: கண்ணன், எதுவா இருந்தாலும் சுந்தரம் எதிரிலேயே பேசலாம், என் ஃப்ரெண்டு தான் அவரு.
2: அதாவது தினேஷ், வீரபத்ரன் மனம் மாறி உன்னை சென்னையிலே இருக்கிற மாதிரி செய்ய எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது.
4: முதல்ல அந்த வீரபத்ரன் மனம் மாறுவாரா?
2: ஏன் மாறமாட்டார்? ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும், ஒவ்வொன்னுக்கும் ஒரு வழி இருக்கு.
4: இதுக்கு என்ன வழி அத சொல்லு.
2: சொல்றேன், அதுக்கு முன்ன தயாரிக்கணும்.
4: தயாரிக்கணுமா? நாடகமா தயாரிக்க போற?
2: கிட்டத்தட்ட நாடகமே தான், நீ நடிக்காமலேயே உன்ன வச்சு ஒரு நாடகம்.
4: கொஞ்சம் புரிய முடியா சொல்றியா? அதான் வீரபத்ரன் ஆபீஸ்ல நாடகமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு.
2: ஆமா, அந்த ஆபீஸ் நாடகத்துல நடிக்க வேண்டிய நடிகையை உனக்காக நடிக்க சொல்ல போறேன்.
4: எங்க நடிக்க சொல்ல போற?
2: அது சஸ்பென்ஸ். வீரபத்ரன் உன்னை கூப்பிட்டு உங்கிட்ட எதை கேட்டாலும் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ஆமா ஆமான்னு சொல்லு, போருமா?
4: என்னமோ இது ஏமாத்துற வேலை மாதிரி தெரியுத.
2: ஒரு ஏமாத்து வேலையும் இல்ல. வீரபத்ரன் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா பிரான்ச்ல இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னால உன்னை ஹரியானாவுக்கு மாத்த முடியாத மாதிரி பண்ணிடணும். வீரபத்ரன் ஆர்டர்ல கையெழுத்து போட்டா அவ்வளவுதான், மாத்தவே முடியாது.
4: இருந்தாலும்
2: தினேஷ், உனக்கு திவ்யா மகால்ல உன் ஃப்ரெண்டு கார்த்திக்க கூட 4 மடங்கு ஓஹோன்னு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா?
4: நடக்கணும், நடக்கணும். ஆனா இப்படி நாடகம் போட்டுதான் நடக்கணுமா? சரி, முதல்ல அந்த நடிகை இதுக்கு சம்மதிப்பாங்களா?
2: இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க

0: எழுதியவர் அகஸ்டோ. நடித்தவர்கள் தினேஷாக பி ராமன், சுந்தரமாக எஸ் எஸ் சுந்தரராஜன், ராஜனாக வி சசிகுமார், செல்வியாக எஸ் ஜெயந்தி, ரேவதியாக ஆர் கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி டி சுஜின்குமார், அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி தொடர்பது டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் இன்ப ஒளிபரப்பு 920

936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய் ஹிந்த்.